8:04 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட்சியூடாம் இணைந்திருக்கிறீர்கள். இரண்டாவது மனத்தாத்தில் வந்திருக்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே 8 டிகிரி செல்சியஸ், எரிபள்ளம் விலை நள்ளிரவு பின்னர் 6 சென்ட்ஸால் குறையிருக்கிறது. இன்னும் வியாழக்கிழமை செல்கின்ற பொழுது கரகலப்பு திரிய நிராளில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. நாங்கள் 3 திரைப்படங்களின் பெயர்களின் சொற்களை எப்படியே குழப்பி தரப்போகிறோம், அந்த சொற்களில் குழப்பிய சொற்களிலிருந்து நீங்கள் 3 திரைப்படத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து எங்களோடு சொல்ல வேண்டும். இதுதான் நாங்கள் நிராளில் தரப்போகின்ற சொற்கள். இதுதான் மாசு, மண்ணுக்கும், உறவு, மணி என்கிற வரை, விண்ணுக்கும், ஊட்டி, மாசிலா. மாசு, மண்ணுக்கும், உறவு, மணி என்கிற வரை, விண்ணுக்கும், ஊட்டி, மாசிலா. இதிலிருந்து 3 திரைப்படங்களின் பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து நேரடியாக அழைத்து சொல்லலாம் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி 416-554-4040 ஊடாக அழைக்கலாம். மாசு, மண்ணுக்கும், உறவு, மணி என்கிற வரை, விண்ணுக்கும், ஊட்டி, மாசிலா.

0: யுவன் சங்கராஜ் அனுசையில் அந்த பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 8:10 எஃப்எம் 102.7 இருந்திருக்கிறீர்கள். நம்ம ஒரு நீங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கலகலப்பு திரையின் நாளில் நாங்கள் 3 திரைப்படங்களின் பெயர்களை குழப்பியிருக்கிறோம். இந்த நாங்கள் தெரிகின்ற சொற்களிலிருந்து 3 திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மாசு மண்ணுக்கும், உறவு மணி என்கிற வரை, விண்ணுக்கும் ஊட்டி மாசிலா. இதிலிருந்து 3 திரைப்படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4165544000 இணைந்திருக்கும் நேர்களை எடுத்துக்கொள்ள போகிறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கள்?
1: குமார்.
0: எப்படி இருக்கீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். சொல்லுங்கள் பார்க்கலாம், நாங்கள் தந்திருக்கிற சொற்கள் இந்த 3 திரைப்படங்கள் கண்டுபிடித்திருக்கீங்களா? சொல்லி பார்ப்போம். சொல்லுங்கள்.
1: ஊட்டி வரை உறவு,
0: சரி, உங்களோட பதில் குறித்திருக்கிறோம். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு குமார். அடுத்த நேரம் சில போகிறோம். அடுத்த நேரம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட இணைப்பில் அடுத்து வணக்கம்.
2: வணக்கம.
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்? ஜான்சி. எப்படி
2: இருக்கிறீங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, நீங்க கண்டுபிடித்திட்டீங்களா? என்ன, ஈஸியா இருக்கா? அப்படியா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸியா கஷ்டமா? ஊட்டி வரை உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி எங்களோட.
2: நன்றி.
0: அடுத்த நேரம் சில போறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ஜீவரஞ்சன்.
0: நல்ல சுகமா இருக்கிறோம் ஸ்காவரோ குமார். நீங்க சுகமா இருக்கிறீங்க தானே? சரி, பார்க்கலாம் உங்களுடைய பதில்கள் சரியான சொல்லி இணைந்து கொண்டதுக்கு நன்றி ஸ்காப்ரோ குமார்.
3: நன்றி,
0: வணக்கம். 8:13 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இருந்திருக்கீர்கள். கலகலப்பு திரையின் நாளில் நாங்கள் 3 திரைப்படங்களின் பெயர்களை அப்படியே சொற்களை குழப்பியிருக்கிறோம். அதிலிருந்து 3 திரைப்படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றோம். அழித்து சொல்லலாம். 4165544000, மாசு மண்ணுக்கும், உறவு மணி என்கின்ற வரை, விண்ணுக்கும் ஊட்டி மாசுலா. இதிலிருந்து 3 திரைப்படங்கள் கேட்டிருக்கிறோம். அழைக்க முடியும் மீண்டும் தொலைபேசியில் 4165544000.

0: பார்வையிட உங்கள் சசீலன் 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன் 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
0: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 gram மேகி கோகனட் மில் பவுடர் $3-4-$11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 Broke Road, Brokendale, Bro. 905-512-4261.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

திவானிசையில் அந்த பாடல் ஒளி துவங்கியிருக்கிறது. 8:26 எஃப்எம் 102 தசம்பல் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co.com இணைந்திருக்கிறீர்கள். கலகலப்பு திரிய நாளில் நாங்கள் 3 திரைப்படங்களின் பெயர்களின் சொற்களை எப்படி குழப்பியிருந்தோம், அதில் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மாசு, மண்ணுக்கும் உறவு, மணி என்கிற வரை, விண்ணுக்கும் ஊட்டி, மாசிலான்னு சொல்லி தந்திருந்தோம். நேர்களை மணிந்து கொண்டு சரியான பதிலை தந்திருக்கார்கள். மாசு என்கின்ற மாசிலா மணி. சூர்யாவின் நடிப்பில் வெங்கட்பிரபு இயக்கத்தில் 2015 ஆண்டு வழியாகிய நகைச்சுவை திகழ் திரைப்படமாக மாசு என்கின்ற மாசிலா மணி. அடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும். இத்திரைப்படம் 2001 வெளிவந்த திரைப்படமாகும். ராஜகுமாரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் விக்ரம் தேவயானி, சரத்குமார், குஷ்பு போன்ற நடித்திருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவதாக ஊட்டி வரை உறவு. 1967 வெளிவந்த இத்திரைப்படம். சிறிதர் இயக்கத்தில் விழுந்த திரைப்படத்தில் சுவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, விஜயலட்சுமி பலர் நடித்திருந்தார்கள். ஊட்டி வரை உறவு. இதாண்டிய நாளில் நாங்கள் கலகலப்பு திரைக்காக நினைத்திருந்தோம். இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை கலகலப்பு திரை சந்திக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தில் இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள லூயிஸ் ஆர்பர் ஜூன் 8 பதவியேற்பார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் கனேடிய உச்சநீதிமன்ற நீதிபதியும் முன்னாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருமான லூயிஸ் ஆர்பரின் நியமனத்தை 3 சார்ல்ஸ் மன்னர் அங்கீகரித்துள்ளார். கனடாவுக்கான புதிய ஆளுநரின் நியமன அறிவிப்பு கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் மார்க் கார்னியினால் வெளியிடப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் 108 தொகுதிகளை வென்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தை பெரும்பான்மையை உறுதிப்படுத்த ஆளுநர் கோரிய நிலையில் விஜயின் பதவியேற்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் இணைந்ததை அடுத்து இன்னும் 6 ஆசனங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்ற தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவற்றின் ஆதரவினை கோரியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முடிவினை அடுத்து தமது முடிவு அறிவிக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கில் ராணுவத்துக்கான காணிகளை சுவீகரிக்கும் வகையில் முன்னைய ராஜபக்ஷ அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்படாதமையால் தமிழ் மக்கள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விசனம் வெளியிட்டுள்ளது. 6000 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கில் 2013 இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஒட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே?
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே? அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீனு தவிக்குது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. Walk-ins welcome, appointments welcome.
8: புதிய பேஷன்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
9: Your favorite music on your favorite station, 102.7.

0: 8:46 எஃப்எம் 102 தசமுகள் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். கம்யூனிட்டி கனெக்ஷனோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒன்ராரியோ மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி ஜோக் பிராந்திய காவல்துறையுடன் இணைந்து நடத்தும் தெற்காசிய மக்களுக்கான ஆட்சேப்பு கருத்தரங்கம், காவல்துறை பணி, வேலைவாய்ப்பு மற்றும் ஆட்சேப்பு முறை பற்றி அறிந்து கொள்ளவும், அதிகாரிகள் மற்றும் சமூக தலைவர்களுடன் கலந்துரையாகும். இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். May 9 காலை 10 முதல் நண்பகல் 12 வரை மில்க் அண்ட் மில்ஸ் கம்யூனிட்டி சென்டரில் இடம்பெற இருக்கிறது. SAISN@YRP.C என்ற மின்னஞ்சலூடாக உங்கள் வருகையை உறுதிப்படுத்தவும். SAISN@YRP.CA. இளவயதினர் மத்தியில் தற்கொலை எண்ணங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு May 9 வருகின்ற சனிக்கிழமை மாலை 6 CTCC மண்டபத்தில் இடம்பெற இருக்கிறது. அனைவரையும் அழைக்கின்றார்கள். info@ctcc.ca என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் வருகையை உறுதிப்படுத்துங்கள். info@ctcc.ca. கனடா சுவாமி விவேகானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காபரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் இடம்பெறும். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெற்றலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் May 14 ஆகும். மேலதிக விவரங்களையும் போட்டிக்கான விவரங்களையும் www.bipulam.org என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ஊர் ஒன்றுகூடல்கள், பாடசாலை ஒன்றுகூடல் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி eastfmcommunity@gmail.com. நிகழ்வுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளுக்கு பின்னர் இவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
1: FM 102.7 EastFM.ca.

ஒளித்தொழில் பாலோனும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவேறுவோம். காலநிலை பார்க்கலாம். வெளியே 8 டிகிரி செல்சியஸ், நாளை வெள்ளிக்கிழமை 12 டிகிரி செல்சியஸ், 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூடு நாளை தென்படுகிறது. அதேபோல குறிப்பாக சனிக்கிழமை வாரதி நாட்களில் சனிக்கிழமை 13 டிகிரி செல்சியஸ், 5 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூடு தென்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 12 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. எரிபொருளின் விலையை பார்க்கின்ற பொழுது நெல்லை இருக்கு பின்னர் 6 சென்சால் எரிபொருளின் விலை குறையப் போகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜீவரஞ்சன். இனிமையான இரவு வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: 7 நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
3: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998. 416-371-3998. Bespoke Real Estate.
4: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
5: ஸ்கேம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: என்றும் இசையுடன்
11: ஈஸ்ட் FM உங்களுடன்.
10: 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை ESFM 102.7
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு.

0: மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8955-52. மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ரீ, சோல் சிட்டி ரியாலிட்டி, 647-787-3784.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது 1வது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $311. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 Broke Road, Broken Hill Road, 905-512-4261.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி

0: உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465 PPS Group Inc. 501 Passmore Avenue Unit 9 Scarborough ppsgroupinc.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5 மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில். பசுமை மார்க்கெட்
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி விக்னா சிவபாத சுந்தரம் 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி 6476694663 647 Oh My Home
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2nd முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத வென்றலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: The station with the best music.
6: It's East FM.
7: Feel the power.
8: Feel the bass. 102.7 FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
2: பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
4: செய்யலாம்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச் சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்க்.

0: சிறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவேகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதி சோறு $20, சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவேகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: IISTFM 105.7
3: சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
8: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
9: அழகு அழகு. 6477873784.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ட் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

வானத்துக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, எங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். காலைவன்

ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பது பாரதியின் கனவு பாடல். அது நனவாகி இன்று உலகம் முழுவதும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது காலை பொழுதையும் நாம் உற்சாகமாக்க உடற்பயிற்சி, ஒரு யோகாசனம், ஒரு தியானம், இவ்வாறு நமது மனதை வளப்படுத்துகிற பயிற்சிகளில் நேரம் கிடைக்கும் போது நாம் இணைந்து கொள்வது நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு தரும். அவ்வாறு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.

சத்தியமாயவன் முதலெட்டாம் படிகளே சத்தியமாயவன் முதலெட்டு.

நாம் கேட்பதெல்லாம் நன்மை, நாம் நினைப்பதெல்லாம் நன்மை. என்றென்றும் எமக்காக மட்டுமல்லாமல் மற்றோருக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிற இந்த நேரத்திலே, இந்த இனிமையான காலை பொழுதில் எல்லோரும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்த ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

0: 1.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து இஸ்லாமிய பாடல்கள்.

இஸ்டிஎஃப்எம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். இஸ்டிஎஃப்எம் .ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா.
1: எப்பொழுதும் கேளுங்கள்
0: SFM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 5°C, லேசான மழை துருளோடு இன்றைய காலை பொழுது காணப்படுகிறது. 3°C சூழ்நிலையாக இருக்கிறது. ஓரளவிற்கு சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கூடுதலாக 13°C வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வார விடுமுறையை பொறுத்தவரையில் 16°C கூடுதல் வெப்பநிலையாக சனிக்கிழமை இருக்கப்போகிறது. 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 13°C பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். திங்கள் கூடுதல் வெப்பநிலையாக 10°C, செவ்வாய் 11°C இருக்கப்போகிறது. செவ்வாய்க்கிழமை ஓரளவிற்கு முகில் கூட்டமும் சூரியனும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கப்போகிறது. 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி 10°C வெப்பநிலையோடு இருக்கும். வியாழன் 13°C ஆகவும் வெள்ளி 16°C வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். தமிழோடு இணைந்திருக்கிறோம். 7:09, குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். பல திட்ட ஒப்புதல்களை விரைவுபடுத்துவதற்கு பிரதமர் மாகாணி புதிய சட்டம் ஒன்றை இயற்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மாகாணி அரசாங்கம் அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஒழுங்குமுறை ஒப்புதல் செயல்முறையினை விரைவுபடுத்தும் ஒரு சட்ட மூலத்தை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சட்டத்தின் நோக்கம் இந்த முக்கிய வளர்ச்சித் திட்டங்களுக்கு ஒழுங்குமுறை முடிவு ஒப்புதல் செயல்முறை 2 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்துவதாக இருக்கும். இந்த மத்திய லிபரல் கட்சியினால் முன்வைக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியாகவும் இது கருதப்படுகிறது. சுமார் 1 வருடத்திற்கு முன்னர் மாகாணி அரசாங்கம் நிறைவேற்றிய தற்போதைய முக்கிய திட்டங்கள் சட்டத்தை விட இந்த சீர்திருத்தங்கள் பரவலான எதிர்பார்ப்பை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹண்டா தொற்று எச்சரிக்கை காரணமாக 3 கனேடியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் 2 ஆண்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 1 குபெக்கைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். இவர்கள் மூவருக்கும் நோய் அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கையாகவே அவர்கள் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சொகுசு கப்பலில் பயணம் செய்த கனேடியர்களுக்கு உதவுவதற்கு கனேடிய தூதரக அதிகாரிகள் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஹண்டா தொற்று பரவல் காரணமாக சுகுசு கப்பலில் பயணித்த 2 கனேடியர்கள் ஆண்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாகாண சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் தெரிவித்தார். ஹண்டா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு பயணி பயணம் செய்த விமானத்தில் குபெக் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரும் பயணித்ததை குபெக் சுகாதார அமைச்சர் சோனியா பல்கு வியாழக்கிழமை உறுதிப்படுத்தினார். குறித்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு எந்த நோய் அறிகுறிகளும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்துகள் மிக குறைந்தவையாகவே இருப்பதாகவும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு நோய் பரவுவது மிக அரிதானது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ஹண்டா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. சுகுசு கப்பலில் ஏற்பட்ட நோய் பரவலை தொடர்ந்து 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். உலக சுகாதார அமைப்பின் தகவல்களின்படி இதுவரை பதிவான 8 வழக்குகளில் 5 ஹண்டா தொற்று பாதிப்புகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளன. கப்பலில் இருந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் April 24 தெற்கு அட்லாண்டிக் தீவான சென்ட் ஹெலனாவின் கப்பலில் இருந்து வெளியேறியதாக தெரிய வருகிறது. ஹண்டா வைரஸ் பரவலுக்கும் கோவிட் பெருந்தொற்று ஆரம்பத்திற்கும் இடையில் ஒற்றுமைகள் காணப்பட்டாலும் அவை இரண்டும் ஒரே வகையான தொற்று அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம் என தொற்று நோயியல் நிபுணர் கிறிஸ்டோஃபி தெரிவித்துள்ளார். கனேடிய வாகனத்துறை சவால்களை எதிர்கொண்டு வருவதாக பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரிகள் காரணமாக கனேடிய வாகனத்துறை சவால்களை எதிர்கொண்டு வருவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆண்டாரியோ மாகாணத்தில் $15 பில்லியன் மதிப்பிலான மின்சார வாகன தொழிற்சாலையினை அமைக்கும் திட்டத்தை ஹோண்டா நிறுவனம் காலவரையறையின்றி இடைநிறுத்தி வைத்துள்ளதாக இந்த வாரம் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய நிதித்துறை செய்தி ஊடகமான நிக்கி ஏசியா செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான செய்தியினை பகிர்ந்திருந்தது. மின்சக்தி வாகனங்களுக்கான தேவை குறைவடைந்து வருவதால் இந்த நடவடிக்கையினை ஹோண்டா எடுத்திருப்பதாக அந்த ஊடகம் தெரிவித்தது. ஹோண்டா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தாத இந்த செய்தி கனடாவின் வாகனத்துறை உத்திக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த செய்தியினை உறுதிப்படுத்தாத கனேடிய நிதியமைச்சர் பிராங்சுவா பிலிப்பே சாம்பேன் மின்சார வாகனங்களுக்கு மாறுவதில் உலகம் முழுவதும் ஒரு தாமத நிலை தோன்றியிருப்பதாக தெரிவித்தார். அதேவேளை உலகளாவிய வாகனத்துறை கணிசமான மாற்றத்தை சந்தித்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலியின் அலுவலகமும் தெரிவித்துள்ளது. இருந்தபோதிலும் கனடாவை மின்சார வாகனங்களுக்கான உலகளாவிய மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசாங்கத்தின் திட்டமே இதற்கு காரணம் என கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். ஆண்டாரியோ மாகாணத்தின் அலிஸ்டர் நகரில் நிறுவ திட்டமிடப்பட்ட ஹோண்டா தொழிற்சாலை 2028 240,000 மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் நோக்கம் கொண்டிருந்தது. ஆனாலும் மின்சார வாகனங்களுக்கான தேவை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்த காரணத்தால் தற்போது ஹோண்டா நிறுவனம் 2025 இந்த தொழிற்சாலையின் கட்டுமான பணிகளை 2 ஆண்டுகளுக்கு இடைநிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தது. இந்த திட்டம் கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடாகவும் கருதப்பட்டது. கடந்த ஆண்டில் கனடாவின் முன்மொழியப்பட்ட மின்சார வாகன விநியோகச் சங்கில் கிட்டத்தட்ட முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அல்லது வாகனத்துறை அல்லாத ஏனைய துறைகளுக்கு அது மாற்றியமைக்கப்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. புரோக்வில் ஆண்டாரியோ பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறைக்கு கிடைத்த அழைப்பினை அடுத்து வீடொன்றிற்கு சென்றபோது அங்கு 3 சடலங்களை காவல்துறையினர் மீட்டுள்ளார்கள். இந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன.
இந்த கொலை சம்பவங்களோடு தொடர்புடையான சந்தேகத்தின் பேரில் 17 வயது இளைஞர் ஒருவனை தாம் கைது செய்திருப்பதாக காவல்துறை தற்போது அறிவித்திருக்கிறது. இந்த கொலை சம்பவங்களுக்கு குடும்ப விவகாரமே காரணமாக இருக்கலாம் என்பதோடு இதுகுறித்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை எனவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளார்கள். ட்ரோனோ பொது போக்குவரத்து முன்னெப்போதும் இல்லாத சவால்களை அடுத்த மாதத்தில் எதிர்கொள்ளும் நிலை தோன்றியுள்ளது. உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டித் தொடர் அடுத்த மாதம் ஆரம்பமாகிறது. இதில் சில போட்டிகள் ட்ரோனோவில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளன. இதன் காரணமாக ட்ரோனோவின் பொது போக்குவரத்து முன்னெப்போதும் இல்லாத சவால்களை எதிர்கொள்ளும் நிலை தோன்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக கோப்பை தொடர் ஆட்டங்களின் போது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதனை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. போட்டிகள் நடைபெறும் நாட்களில் கூடுதலாக 44,000 பயணிகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள் என அதிகாரிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள். இந்த அதிகரிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தொடருந்துகள் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு டிடிசி மற்றும் மெட்ரோலிங்ஸ் ஆகியன தீர்மானித்துள்ளன. இந்நிலையில் தமது போக்குவரத்து திட்டங்களின் நோக்கம் ட்ரோனோ நகரம் ரகசியர்களுக்கு இங்கு வாழும் மக்களுக்கும் தொடர்ந்தும் பயன்மிக்கதாக இருப்பதை உறுதி செய்வது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா இன்று ட்ரோனோவில் நடைபெறும் நிகழ்வொன்றில் உரையாற்றுவார் என தெரிவிக்கப்படுகிறது. ட்ரோனோவில் சிங் டேங் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வொன்றில் சிறப்பு விருந்தினராக பராக் ஒபாமா அழைக்கப்பட்டிருக்கிறார். கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: 7:26.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் மோடன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: பொய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மீரா பொய்யா
1: மீரா

7:35 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. கால்பிட்டி பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் படுக்கறையில் அவருடைய சடலத்தை தாம் கண்டெடுத்ததாக காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பு நீதி மருத்துவ அதிகாரியும் கோட்டை நீதிபதி பாசன் அமரசேகரவும் விசாரணைகளை நடத்துவதற்காக சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார்கள். மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் சஜீவ மெதுவத்த மற்றும் கொழும்பு பிரதி போலீஸ் அதிபர் நிஷாந்த சொய்ஸ் ஆகியோரின் மேற்பார்வையில் இந்த சம்பவம் சந்தேகத்திற்கிடமான மரணமாக கருதப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. கபில சந்திரசேன் என்பவர் நீண்டகாலமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வந்தார். 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்காக 6 ஏர்பஸ் A330 மற்றும் 8 A350 ரக விமானங்களை கொள்வனவு செய்தமின் தொடர்பில் அவரும் அவருடைய மனைவியும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் குற்ற புலனாய்வு பிரிவு பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த விவகாரத்தை விசாரணை செய்தது. அதன் தொடர்ச்சியாக 2020 இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவும் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அதன் காரணமாக இந்த வருடம் மார்ச் 12 கபில சந்திரசேன மீண்டும் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது தான் பெற்ற லஞ்சப்பணத்திலிருந்து முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெரண்ணவிற்கு 20 மில்லியன் ரூபாயும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிற்கு 60 மில்லியன் ரூபாயையும் தான் விநியோகித்ததை அவர் ஏற்றுக்கொண்டதாக அதிகாரிகள் நீதிமன்றில் அறிவித்திருந்தனர். இருந்த போதிலும் இந்த வாக்குமூலமானது வற்புறுத்தலின் பேரில் பெறப்பட்டதாக அவருடைய சட்டத்தரணி வாதிட்டார். வழக்கு விசாரணைக்காக மஹிந்த ராஜபக்சே மற்றும் பிரியங்கர ஜெரண்ண இருவரும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக மே 12 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தனர். சந்திரசேன 54 நீதிமன்ற காவலுக்கு பின் கடந்த 5 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 பிணைதாரர்கள் உட்பட்ட நிபந்தனைகளில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்கான 2 மோசடியாக உறவினர்களாக காட்டப்பட்டதை காவல்துறையினர் கண்டறிந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மே 7 பிணை நிபந்தனைகளை மீறியது மற்றும் நீதிமன்ற நம்பிக்கையினை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி சந்திரசேனவை மீண்டும் கைது செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதிபதி நேற்று புதிய பிடியாணையை பிறப்பித்த நிலையில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வில் சிறுவர்களுடைய 80 அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றிருந்தது. 259 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் 254 எண்புக்கூட்டு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர 14 இனிய பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வின் போது தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்களும் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டமையை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவின் ஒரு பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022 மே 9 அறகலைய போராட்டக் கழகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து நாடு முழுவதும் ஏற்பட்ட வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட அல்லது சேதமடைந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் நட்டஈடு வழங்கப்பட்டதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறு வழங்கப்பட்ட நிதியை மீள அளவிடும் குறித்த நட்டஈடு வழங்கப்பட்டமை சட்டவிரோதமானது என அறிவிக்குமாறும் அந்த நிதியை மீள அறவிட வேண்டும் எனவும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டபாய ராஜபக்சேவிற்கு புதிய அறிவித்தலை அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் மனுதாரர் சார்பில் கட்டளையிட்டது. ராஜங்கினி சத்தாரண்ண தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்கள் மூலமாக காவல்துறை அதிபர் மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ஆகியோரை அவதூறு செய்தமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
7:40 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஸ்டெஃபம் காற்சலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 102.7 காசலைகளில் ஈஸ்ட் எஃப் எம்மோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45 நிமிடம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:52 இஸ்டெஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளின்படி எந்தவொரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 108 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் அந்த கூட்டணியின் பலம் தற்போது 112 அதிகரித்துள்ளது. இருந்த போதிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 என்ற எண்ணிக்கையை அடைவதற்கு இன்னும் 6 உறுப்பினர்களின் தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனிப்பெரும் கட்சியின் தலைவர் என்ற வகையில் விஜய் பதவியேற்க அழைப்பதற்கு ஆளுநர் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு சில விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது அந்த கட்சியினால் நிலையான ஆட்சியை வழங்க முடியும் என ஆளுநர் கருதினால் அவர்களை பதவியேற்க அழைத்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கோரலாம். சர்க்கார கமிஷன் பரிந்துரைகளின்படி அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி அல்லது கூட்டணிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஆனால் அது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என ஆளுநர் கருதினால் தனது முடிவினை மாற்றிக் கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள காங்கிரஸ் அமைப்பாளர் தணிகாசலம், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 119 அதிகரிக்கும். ஆட்சியில் பங்கு அல்லது சில நிபந்தனைகளை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதால் ஆதரவு வழங்குவதில் தாமதங்கள் தோன்றியுள்ளன. சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும்போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் சமூகம் அளிக்காமல் இருப்பதன் மூலமும் தமிழக வெற்றிக் கழகம் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்புள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் மீண்டும் ஒரு தேர்தலை மக்கள் மீது திணிக்காமல் ஜனநாயக முறைப்படி புதிய ஆட்சி அமைய ஒத்துழைக்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நிலையான ஆட்சியினை வழங்குவதே ஆளுநரின் அடிப்படை கடமை என்பதால் இன்னமும் சில தினங்களில் தமிழகத்தின் புதிய ஆட்சி குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய கூட்டணி அமைவது புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தடையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஆளுநரையும் மத்திய பாஜக அரசையும் கண்டித்து நாளை காலை 11 மணிக்கு தமிழகம் முழுவதிலும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியாத வகையில் மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளின் சார்பில் சென்னை அண்ணா சாலை தரப்பூர் டவர் அருகில் நாளை காலை 11 மணிக்கு தமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் அறிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், வட்டார நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹோமூஸ் நீரிணையில் 3 கடற்படை கப்பல்கள் மீதான ஈரான் தாக்குதல்களை இடைமறித்ததாகவும் தமது படைகள் மீது தாக்குதல் நடத்தி ஈரானிய ராணுவ தளங்களை குறிவைத்துள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையில் 1 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் பலவீனத்தை எடுத்துக் காட்டுகிறது. எனினும் நிலைமைகளை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக ஈரான் கூறிவரும் நிலையில் பதற்றத்தை அதிகரிக்க தாம் விரும்பவில்லை என அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவும் தெரிவித்தது. தாக்குதல்கள் நிகழ்ந்த போதிலும் போர் நிறுத்தம் நீடித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மோதலை நிறுத்துவதோடு ஈரானின் அணுசக்தி திட்டம் போன்ற மிகவும் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளை தற்போதைக்கு தீர்க்கப்படாமல் விட்டுவிடும் என அமெரிக்க முன்மொழிவிற்கு ஈரானின் பதிலுக்காக வாஷிங்டன் காத்திருந்த வேளையில் இந்த புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவிற்காக போரிட்டதில் சுமார் 2,300 வடகொரிய வீரர்கள் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பியாங்யாங்கில் உள்ள புதிய நினைவிடத்தின் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ புகைப்படங்களை அடிப்படையாக கொண்டு பிபிசி நடத்திய புலன் விசாரணையில் இந்த விடயங்கள் வெளிவந்துள்ளன. 2024 ஆகஸ்ட் மாதம் யுக்ரைன் குஸ்க் மீது திடீர் ஊடுருவலை நடத்தியதைத் தொடர்ந்து மேற்கு குஸ்கின் சில பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற உதவுவதற்காக குறைந்தது 11,000 வடகொரியர்கள் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டதாக தென்கொரியா மதிப்பிட்டது. வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு முன்னதாக பகிரங்கமாக அஞ்சலி செலுத்தினார். வீரர்களுக்கு வழங்கியதற்கு பதிலாக பியாங்யாங் மாஸ்கோவிடமிருந்து உணவு, பணம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. ரஷ்யா முழுமையாக வீட்டுவிட்டதாக கூறும் குஸ்க் நடவடிக்கையில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையினை அந்த ரகசிய ஆட்சி ஒருபோதும் வெளியிடவில்லை. ஆனால் முதல் தடவையாக ஒரு புதிய நினைவிடம் கண்கூடாக தெரியும் தடயங்களை பிபிசி தற்போது வெளிப்படுத்தியுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உலகில் மாறாதது என்று எதுவுமே இல்லை, மாற்றம் மட்டுமே மாறாதது. பல நேரங்களில் மாற்றம் வருகிறது என்றால் நாம் பயப்படுகின்றோம். புதிய இடம், புதிய வேலை, புதிய சூழல், புதிய சவால், இவை எல்லாமே ஒருவிதமான அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் வரலாற்றில் எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்றால் மனித நாகரீகம் வளர்ந்திருக்காது. வண்ணத்து பூச்சி உருவாவதற்கு முன்பாக அது ஒரு புழுவாக இருக்கும். அந்த மாற்றத்தின் போது அது ஒரு இருட்டான கூட்டினுள் இருக்கும். அந்த இருட்டில் இருந்து வெளியில் வந்த பின்னர் தான் அதன் சிறகுகள் விரியும், அது சுதந்திரமாய் பறந்து தெரியும். அதனால் மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றங்கள் புதிய வாசல்களை திறக்கும், புதிய வாய்ப்புகளை எமக்கு அடையாளம் காட்டும். மாற்றத்தை எதிர்க்காதீர்கள், அதனை ஏற்று அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் திறந்த மனதோடும் மாற்றங்களை வரவேற்கின்ற நிலையோடும் இருக்கட்டும்.
1: விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஏசிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், லேசான மழை துருளோடு இன்றைய காலை பொழுது காணப்படுகிறது. 3 பாகை செல்சியஸ் உடல்நிலையாக இருக்கிறது. ஓரளவிற்கு சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கூடுதலாக 11 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வார விடுமுறையை பொறுத்தவரையில் 16 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக சனிக்கிழமை இருக்கப்போகிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 13 பாகை செல்சியஸ் பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். திங்கள் கூடுதல் வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸும் செவ்வாய் 11 பாகை செல்சியஸும் இருக்கப்போகிறது. செவ்வாய்க்கிழமை ஓரளவிற்கு முகில் கூட்டமும் சூரியனும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கப்போகிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி 10 பாகை செல்சியஸ் வெப்பநிலையோடு இருக்கும். வியாழன் 13 பாகை செல்சியஸாகவும் வெள்ளி 16 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். ஹண்டா தொற்று எச்சரிக்கை காரணமாக 3 கனேடியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் 2 ஆண்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 1 குபெக்கைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். இவர்கள் மூவருக்கும் நோய் அறிகுறிகள் எதுவும் இல்லையெனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே அவர்கள் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சொகுசு கப்பலில் பயணம் செய்த கனேடியர்களுக்கு உதவுவதற்கு கனேடிய தூதரக அதிகாரிகள் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஹண்டா தொற்று பரவல் காரணமாக சொகுசு கப்பலில் பயணித்த 2 கனேடியர்கள் ஆண்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாகாண சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் தெரிவித்தார். ஹண்டா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு பயணி பயணம் செய்த விமானத்தில் குபெக் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரும் பயணித்ததை குபெக் சுகாதார அமைச்சர் சோனியா பல்கு வியாழக்கிழமை உறுதிப்படுத்தினார். குறித்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு எந்த நோய் அறிகுறிகளும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்துகள் மிக குறைந்தவையாகவே இருப்பதாகவும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு நோய் பரவுவது மிக அரிதானது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ஹண்டா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. சொகுசு கப்பலில் ஏற்பட்ட நோய் பரவலை தொடர்ந்து 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். உலக சுகாதார அமைப்பின் தகவல்களின்படி இதுவரை பதிவான 8 வழக்குகளில் 5 ஹண்டா தொற்று பாதிப்புகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளன. கப்பலில் இருந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் April 24 தெற்கு அட்லாண்டிக் தீவான சென்ட் ஹெலனாவின் கப்பலில் இருந்து வெளியேறியதாக தெரிய வருகிறது. ஹண்டா வைரஸ் பரவலுக்கும் கோவிட் பெருந்தொற்று ஆரம்பத்திற்கும் இடையில் ஒற்றுமைகள் காணப்பட்டாலும் அவை இரண்டும் ஒரே வகையான தொற்று அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம் என தொற்று நோயியல் நிபுணர் கிறிஸ்டோஃபி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறை இன்று கோட்டை நீதவா நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. கால்பிட்டி பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் படுக்கறையில் அவருடைய சடலத்தை தாம் கண்டெடுத்ததாக காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பு நீதி மருத்துவ அதிகாரியும் கோட்டை நீதிபதி பாசன் அமரசேகரவும் விசாரணைகளை நடத்துவதற்காக சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார்கள். மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதுவத்து மற்றும் கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்ஸ் ஆகியோரின் மேற்பார்வையில் இந்த சம்பவம் சந்தேகத்திற்கிடமான மரணமாக கருதப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. கபில சந்திரசேன் என்பவர் நீண்டகாலமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வந்தார். 2013 ஸ்ரீலங்கன்ஸ் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்காக 6 Airbus A330 மற்றும் 8 A350 ரக விமானங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பில் அவரும் அவருடைய மனைவியும் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் குற்ற புலனாய்வு பிரிவு பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த விவகாரத்தை விசாரணை செய்தது. அதன் தொடர்ச்சியாக 2020 இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவும் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அதன் காரணமாக இந்த வருடம் மார்ச் 12 கபில சந்திரசேன மீண்டும் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது தான் பெற்ற லஞ்சப்பணத்திலிருந்து முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெரண்ணவிற்கு 20 மில்லியன் ரூபாயும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிற்கு 60 மில்லியன் ரூபாயையும் தான் விநியோகித்ததை அவர் ஏற்றுக்கொண்டதாக அதிகாரிகள் நீதிமன்றில் அறிவித்திருந்தனர். இருந்தபோதிலும் இந்த வாக்குமூலமானது வற்புறுத்தலின் பேரில் பெறப்பட்டதாக அவருடைய சட்டத்தரணி வாதிட்டார்.
வழக்கு விசாரணைக்காக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பிரியங்கர ஜெரட்ன இருவரும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக மே 12 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தனர். சந்திரசேனா 54 நீதிமன்ற காவலுக்கு பின் கடந்த 5 5,00,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 10,00,000 ரூபாய் பெறுமதியான 3 பிணைதாரர்கள் உட்பட்ட நிபந்தனைகளில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்கான 2 நபர்கள் மோசடியாக உறவினர்களாக காட்டப்பட்டதை காவல்துறையினர் கண்டறிந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மே 7 பிணை நிபந்தனைகளை மீறியது மற்றும் நீதிமன்ற நம்பிக்கையினை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி சந்திரசேனுவை மீண்டும் கைது செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதிபதி நேற்று புதிய பிடியாணையை பிறப்பித்த நிலையில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளின்படி எந்தவொரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 108 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் அந்த கூட்டணியின் பலம் தற்போது 112 அதிகரித்துள்ளது. இருந்தபோதிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 என்ற எண்ணிக்கையினை அடைவதற்கு இன்னும் 6 உறுப்பினர்களின் தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனிப்பெரும் கட்சியின் தலைவர் என்ற வகையில் விஜயை பதவியேற்க அழைப்பதற்கு ஆளுநர் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு சில விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது அந்த கட்சியினால் நிலையான ஆட்சியினை வழங்க முடியும் என ஆளுநர் கருதினால் அவர்களை பதவியேற்க அழைத்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் சட்டசபையில் பெரும்பான்மையினை நிரூபிக்குமாறு கோரலாம். சர்க்காரிய கமிஷன் பரிந்துரைகளின்படி அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி அல்லது கூட்டணிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஆனால் அது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என ஆளுநர் கருதினால் தனது முடிவினை மாற்றிக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள காங்கிரஸ் அமைப்பாளர் தணிகாசலம், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 119 அதிகரிக்கும். ஆட்சியில் பங்கு அல்லது சில நிபந்தனைகளை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதால் ஆதரவு வழங்குவதில் தாமதங்கள் தோன்றியுள்ளன. சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும்போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் சமூகம் அளிக்காமல் இருப்பதன் மூலமும் தமிழக வெற்றிக் கழகம் தனது பெரும்பான்மையினை நிரூபிக்க வாய்ப்புள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் மீண்டும் ஒரு தேர்தலை மக்கள் மீது திணிக்காமல் ஜனநாயக முறைப்படி புதிய ஆட்சி அமைய ஒத்துழைக்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நிலையான ஆட்சியினை வழங்குவதே ஆளுநரின் அடிப்படை கடமை என்பதால் இன்னமும் சில தினங்களில் தமிழகத்தின் புதிய ஆட்சி குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய கூட்டணி அமைவது புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கரணா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
3: திசையெல்லாம் கேட்கும் இசை FM 102.7. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12:10 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
4: Welcome to New Ocean Supermarket.
5: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
6: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
5: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
6: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
5: அட கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
6: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
7: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோடன் ஃபின்ச், ஸ்கார்போரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
8: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிருந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
9: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
10: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் FM 102.7.
2: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

வாழ்க்கையில் நாங்கள் சமநிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது சமநிலை இல்லாமல் இருப்பதால் நாங்கள் பெரும் சிரமங்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சமநிலை என்பது வாழ்க்கைக்கும் எங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு தொடர்பை கொண்டதாக இருக்கிறது. இந்த தனி வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் இடையிலான சமநிலைப்படுத்தல் என்பது இல்லாவிட்டால் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இவ்வாறான நிலையில் எக்ஸ்போனென்ஷனல் லிவிங் என்கின்ற ஒரு புத்தகத்தை ஷெரி ரைலி என்கின்றவர் எழுதியிருக்கிறார். இது பென்குயின் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்களில் பெரும்பாலானவர்கள் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் என்று சொல்லக்கூடிய தொழில்முறை வாழ்க்கைக்கும் எங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் இடையில் சரியான சமநிலை இல்லாததால் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாதவர்களாக தொடர்ந்தும் சவால்களை எதிர்நோக்குகின்றவர்களாக இருக்கிறோம். ஒரு விதமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றி என்பது நாங்கள் தேர்ந்தெடுத்த தொழிலில் வெற்றி பெறுவதாக இருக்கும், அல்லது அந்த தொழிலில் முன்னேற்றம் அடைவதாக இருக்கும். இது தொழில் புரிகின்றவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றை நோக்கி நாம் ஓட வேண்டிய ஒரு நிலையை இந்த வாழ்க்கை எங்களுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. ஆக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி, இந்த வெற்றி என்பது எப்போது கண்டடையப்படும் என்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வெற்றி என்று தீர்மானித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் கிடைத்துவிட்டால் அதற்கு அடுத்த நிலை நோக்கி நாம் ஓடுவதற்கு தயாராகுவோம். ஆகவே மனம் என்பது எப்போதும் ஒரு விடயத்தோடு திருப்தி அடைந்து நின்று விடுவதில்லை. இந்த ஓட்டம் என்பது தொடர் ஓட்டமாக ஒரு ரிலேயாகவே இருக்கிறது. அப்படியான ஒரு ரிலேயில் இருக்கக்கூடிய நாம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை பேலன்ஸ்டாக வைத்திருக்கலாம் என்ற கேள்வி வரும். எப்போதுமே ஒரு விதமான ப்ரெஷராக நாங்கள் வாழ்க்கையை ஒரு விதமான அழுத்தத்தோடு எதிர்கொள்கிறோம். நாங்கள் இளவயதில் இருக்கின்ற போது எங்களுக்கு அந்தந்த வகுப்புகளை தாண்டுவது தான் இலக்காக இருந்திருக்கும். பின்பு உயர்நிலை வருகின்ற போது பல்கலைக்கழகம் ஒன்றிற்கு செல்ல வேண்டும், நல்ல பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாக வேண்டும் என்பது இலக்காக மாறும். அதன் பின்னர் பல்கலைக்கழக கல்வி முடித்த பின்னர் ஒரு நல்ல வேலையை தேடிச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் தோன்றும். இப்படி தொடர்ந்து எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது இலக்குகள் மாறிக்கொண்டிருக்கின்ற போது அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நாம் உடனடியாகவே எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். அப்படியாக நாம் எங்களுடைய பயணங்களை உடனடியாக ஆரம்பிப்பதால் ஒரு ரிலே ஓட்டம் போல, தொடர் ஓட்டம் போல நிற்காமல் நாம் ஓடிக்கொண்டிருப்பதால் இந்த அழுத்தம் என்பது எப்போதும் எங்களை சுற்றியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வகையிலான மெக்கானிக்கல் லைஃபாக இந்த லைஃப் மாறிப்போய் விடுகிறது. ஒவ்வொரு வருடமும் நாம் ஏதோ ஒரு இலக்கை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த தொடர் ஓட்டம் என்பது இல்லாமல் இருக்குமா என்றால் இல்லை. தொடர்ந்து நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டு இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொழில், பல்கலைக்கழக படிப்பு முடிந்த பின்னர் தொழில், அதற்கு பின்னர் குடும்பம், குடும்பம் என்று வந்த பின்னர் வீடு, அதற்கான அடமான கடன், அதே வேளையில் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான உழைப்பு என்று எங்களுடைய இலக்குகள் மாறிக்கொண்டே எங்களை ஓட வைத்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நான் எதை சாதிக்கப் போகிறோம், எதை அடையப் போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் எப்போது நாம் விரும்புகின்ற நிம்மதி எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஏக்கம் எங்களுக்கு வரத் தொடங்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த ஏக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏதாவது ஒன்று கிடைத்து விட்டால் நாம் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது. பலர் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் ஒரு நல்ல பொருளாதார ஈட்டம் கிடைத்துவிட்டால், நல்ல தொழில் கிடைத்துவிட்டால், அல்லது என்னுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய தொழில் முனைவில் ஒரு விதமான பெரிய வருமானம் கிடைத்துவிட்டால் நான் வாழ்க்கையிலே செட்டில் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அப்படியான ஏதாவது ஒன்று கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையிலே செட்டில் ஆகிவிடுவார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. எங்களுடைய இலக்குகளை நாம் அடைந்து விட்டால் அத்தோடு நாம் நிறுத்தி விடுவோமா, அல்லது வேறு இலக்குகளை நினைத்து ஓடப்போகிறோமா, இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை. இப்படி இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் குடும்பத்தை பார்ப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை, குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதில்லை. அதனால் குடும்பத்திற்கு நாம் திரும்பி வருகின்ற போது, எங்களுடைய தொழில் உழைப்பு நேரத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கைக்கு திரும்புகின்ற போது அங்கே ஒரு விதமான சமநிலை இல்லாத தன்மை ஏற்பட்டு குடும்பத்தில் உறவு சிக்கல்கள் ஏற்பட்டு விடுகிறது. ஆக எதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் ஓடிவிட்டு அதை குடும்பத்தின் பேரில் போட்டுவிட்டு, இந்த குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குடும்பத்திற்கு திரும்புகின்ற போது அந்த குடும்பம் என்னுடைய உழைப்பை அல்லது என்னுடைய அழுத்தத்தை, நான் சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடிகளை உணர்ந்து கொள்ளாமல் என்னோடு எங்களோடு நேரம் செலவிடுவதில்லை என்று

0: அவர்கள் புலம்பத் தொடங்குகின்ற போது நான் எதற்காக ஓடுகிறேன், எதற்காக ஒழிக்கிறேன் என்கின்ற ஒரு குழப்பம் வரும். இப்படியான குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது பற்றித்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. நிச்சயமாக வாய்ப்பிருக்கின்றவர்கள், இந்த மாதிரியான குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எக்ஸ்போனென்ஷனல் லைவ் லிவிங் என்கின்ற ஷெரி ராய்லி எழுதிய இந்த புத்தகத்தை பார்த்து வாசித்து பார்த்து ஓரளவிற்கு சில படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சொல்லக்கூடிய விடயம், இந்த நொடியை நீங்கள் வாழுங்கள், உங்களுடைய உறவுகளோடு நேரம் செலவிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எப்படி உழைப்பு முக்கியமாக இருக்கிறதோ, உங்களுடைய குழந்தையோடு விளையாடுவது, உங்களுடைய குடும்ப துணியோடு உறவாடுவது, பேசுவது, இவற்றிற்கான நேரமும் மிக முக்கியம். நண்பர்கள் உறவினர்களோடும் நீங்கள் நேரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றிற்கெல்லாம் நேரமில்லை, உழைப்புத்தான் முக்கியம் என்று ஓடினால் அந்த உழைப்பு எந்த விதமான பலனையும் நன்மைகளையும் உங்களுக்கு தராது என்கின்ற ஒரு விஷயம். அதைத்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. எங்களுடைய இலக்குகள் அல்லது நாங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விடயங்கள் அல்லது நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிரச்சனைகளை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த நொடியை எங்களால் வாழ முடியாது. எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய நட்பை, எங்களுடைய உறவுகளை சரியான முறையில் கையாள முடியாமல் அதன் காரணமாக உறவு நிலைகள் மோசமாகும். உறவு நிலைகள் மோசமாகின்ற போது எங்களுடைய உடல்நிலையும் உளநிலையும் பாதிக்கப்படும். அப்போது நாம் ஓடவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். இதை சரி செய்வதுதான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்கின்ற ஒன்று. ஆனால் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்பதை எப்படி நாங்கள் சரியாக்குகிறோம் என்றால் அதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இருக்கக்கூடிய இலக்குகள் போதாது என்று புதிய புதிய இலக்குகளுக்காக நாங்கள் ஓட வேண்டிய அல்லது புதிய புதிய இலக்குகளை நோக்கி நகர வேண்டிய நிலை ஏற்படும். தொடர்ந்து இந்த இலக்குகள் பட்டியலை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ்வது என்பது எப்போதும் சவால் மிக்கதாக இருக்கும். வேலையையும் வாழ்க்கையையும் எப்படி சமநிலைப்படுத்துவது என்பதை பற்றி சிந்திக்காமல் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று சிந்தித்தால் இந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்கிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு நபராக இருக்கிறீர்களா, நீங்கள் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரியான விடயங்களை செய்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் தெரியும், எங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை, பிடிக்காத சிலவற்றை கூட நாம் மற்றவர்களுக்காக செய்து கொண்டிருப்போம் அல்லது செய்யாமல் இருப்போம். ஆனால் நாம் எப்போது எமக்காக வாழத் தொடங்குகிறோமோ, எப்போது நாம் நாமாக இருக்கிறோமோ, எங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இந்த வழிமுறையை கடைபிடித்தால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். எது உங்களுக்கு முழு சுதந்திரத்தை அளிக்கிறது, எது உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது, உங்களுடைய அடுத்த இரண்டு முக்கிய செயல்களாக எது இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டால் நீங்கள் எந்தவித மன அழுத்தத்திற்கும் உட்பட மாட்டீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வழி இந்த புத்தகத்தில் பேசப்படுகிறது. 9 வழிகள் பேசப்படுகிறது. அடுத்தது எல்லோரும் சொல்வார்கள், அடிக்கடி நாங்களும் பேசியிருக்கிறோம், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் இவற்றின் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகும் என்று. நிச்சயமாக ஒரு நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அதன் காரணமாக வரக்கூடிய ஆரோக்கியம் மட்டும் போதாது, எங்களை சுற்றியிருக்கக்கூடிய உறவுகளை சரியாக நாம் பேணி காப்பதுதான் மிக முக்கியமான ஆரோக்கியமாக இருக்கிறது. உணவும் உடல் பயிற்சியும் எங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமோ அதுபோல உறவுகளை பேணுகின்ற வழிமுறைகளும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே அதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி எங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, உறவுகளை காப்பதற்கும் நாம் சம முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை பேலன்ஸ்டாக இருக்கும் அல்லது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதை சாதித்தால் நிம்மதியாக இருக்கலாம், இதை அடைந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நான் நிம்மதியை பெற்று விடுவேன், எனக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம். இன்று நாங்கள் நினைக்கக்கூடிய ஒன்று நாளை கிடைத்துவிட்டால் நாளை நாம் வேறு ஒன்றை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுவோம். அதுவும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அடுத்த இலக்கை நோக்கி நாம் சிந்திக்க தொடங்கி விடுகிறோம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளிலும் அடுத்தடுத்த இலக்குகளை பற்றி சிந்திக்காமல் இந்த நொடியில் எனக்கு என்ன இருக்கிறதோ அதை திட்டவட்டமாக அனுபவிக்கின்ற, அதை அமைதியாக ஆத்மார்த்தமாக புரிந்து உள்வாங்கி வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் செல்வது மிக மிக முக்கியமாக இருக்கும். அப்படியாக இருந்தால் ஒவ்வொரு நொடியிலும் நாம் வாழக்கூடியதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு நொடியிலும் வாழ்தல் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரே விடயத்திற்கு உழைப்பை போடாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவது மிக முக்கியமானது. வேலை வேலை வேலை வேலை என்று நினைத்து கொண்டு எங்களுடைய பொறுப்புகள் எங்களை அழுத்துகின்றன. ஏதோ ஒன்றை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட நாம் பயன்படுத்தாமல் தவற விட்டுவிட்டு ஏதோ ஒன்றன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த நாம் முன்வர வேண்டும். அது எங்களுக்குள் ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். ஆகவே கிடைக்கின்ற வாய்ப்புகளை வேறு ஏதோ காரணத்திற்காக தள்ளி போடாமல் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதை நாம் கவனத்தில் கொள்வது மிக முக்கியமானது. மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று, இந்த ஹாப்பினஸ் என்ற விஷயம் நாங்கள் தெரிவு செய்வது, எங்களுடைய சாய்ஸ். ஆகவே இந்த சாய்ஸை நாம் எப்போதும் எங்களுக்குரியதாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும் மகிழ்ச்சி என்பது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றப்படக்கூடிய ஒன்று. அது ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் ஒரு நன்றியறிதலோடு மற்றும் மன்னித்தல் என்கின்ற மூன்றையும் எங்களுடைய வாழ்க்கை முறைக்குள் நாம் கொண்டு வந்தால், கொண்டாட்டமாக எல்லாவற்றையும் அழுகுவதற்கும் அணுகுவதற்கும் எல்லா விடயங்களுக்கும் நன்றி உணர்வுடையவர்களாக நாம் இருப்பதற்கும் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கும் எங்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கும் மன்னிப்பு என்ற ஒன்றை வழங்கி கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் அமைக்குள் உருவாக்கி கொண்டால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைக்கும், மிகப்பெரிய நிம்மதியை தரும் என்று சொல்கிறார்கள். முயற்சி என்பது வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த முயற்சி என்பதோடு சேர்ந்து தளராத நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த தளராத நம்பிக்கையை, அந்த கன்ஃபிடென்ஸை வளர்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். வெறுமனே முயற்சி மட்டும் போதாது, அந்த முயற்சி கைகூடும் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் விரும்பியதை விரைவாக அடைய முடியும். எங்கள் செயல்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும், அந்த நம்பிக்கை என்பது நான் விரும்புகின்ற ஒன்றை கொண்டு வரும் என்கின்ற துணிச்சலும் மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கையுடன் கூடிய துணிச்சலையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த வேகமான ஓட்டத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுடைய மனதில் இருந்தால்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சிப்போம். இல்லாவிட்டால் இந்த ஓட்டம் என்பது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏன் என்ற கேள்வியோடு வந்து முடியும். அது இன்னும் இன்னும் பெரிய அழுத்தத்தை தரும். இத்தனை கால வாழ்க்கையையும் இந்த ஓட்டத்தில் நான் தொலைத்திருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கின்ற போது வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. எந்த இலக்கையுமே அடைந்ததான ஒரு திருப்தியும் இருக்காது, வாழ்க்கையை வாழ்ந்ததான நிம்மதியும் இருக்காது. ஆகவே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கானது, அதை அந்தந்த பொழுதுகளில் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. இன்றைய புத்தக பரிந்துரையாக நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பியது ஷெரி ராயலி அவர்கள் எழுதிய எக்ஸ்பொனென்ஷியல் லிவிங் என்கின்ற புத்தகம்.
1: என்றும் இசையுடன் இஷ்டம் உங்களுடன் 102.7.

0: பிஸ்டோக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி ஆலோசகர் ஜி டி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும். குணா, நாங்கள் இந்த ஹைபிரிட் ப்ராடக்ட் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2-3 இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை ஒன்றாக நாங்கள் கொள்வனவு செய்வது அல்லது ஒரே பொலிசியில் வைத்திருப்பது, இதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு ஹைபிரிட் ப்ராடக்ட் குழந்தைகளுக்கான கொடிய நோய் காப்புறுதியில் இருக்கிறதா? குறிப்பாக இந்த சைல்டுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய பேர் அதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் பெறக்கூடிய இந்த கொடிய நோய்க்கான, சிறுவர்களுக்கான கொடிய நோய்க்கான காப்புறுதிகளில் இது போன்ற விடயங்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்குமா? அதன் காரணமாக அவர்களுக்கு எவ்வாறான அனுகூலங்கள் ஏற்படும், அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சில்ட்ரன் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான கொடிய நோய்களுக்கான காப்புறுதி என்று வரும்பொழுது, அடல்ட்ஸுக்கு கவர் பண்ணும் 25 கிரிட்டிக்கல் இல்னஸ் உடன் மேலதிகமாக ஒட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸ்ஆர்டர், ரெட் சிண்ட்ரம் அண்ட் சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் என்று மேலதிகமாக 3 மெடிக்கல் கண்டிஷனுடன் இது கவர் பண்ணுகின்றது. இந்த குழந்தைகளுக்கான கொடிய நோய்க்கான காப்புறுதியை ஒரு ஹைபிரிட் ப்ராடக்டாக வாங்க முடியும். அதாவது வந்து ஒரு 500,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸுடன் ஆப்ஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜாகவும் அதை வாங்க முடியும். வெறும் 20 வருடங்களே அதுக்கான பேமெண்டை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வருமே ஆனால் அது லம்சமாக கிடைக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அது லைஃப் இன்சூரன்ஸ் ஆக அவர்களுக்கு வாழ்நாள் முழுதும் இருக்கும். அதே நேரம் அவர்களுக்கு அந்த கவரேஜ் ஒரு சர்டின் ஏஜுக்கு பிறகு வேணாம்னு சொல்லி சொன்னால் அதை கேன்சல் பண்ணி போட்டு முழு காசையுமே பெறவும் முடியும். இந்த குழந்தைகளுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்றது வந்து குழந்தைகள் பிறந்த உடனேயே வாங்குவது மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். ஏனெனில் இந்த ஒட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸ்ஆர்டர் என்ற நோய் வந்து ஆக்சுவலி இது ஒரு நோயே இல்லை, இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் நீட் ஆன ஒரு கண்டிஷன். ஓ, எப்படி அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணுகின்றது என்பதை பொறுத்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் என்று கூட நாங்கள் சொல்லுவோம். தே ஆர் ஸ்பெஷல் பீப்புள் இன் சர்டின் ஏரியா, ஆனால் அவை இந்த பிஹேவியரை வந்து கரெக்ட் பண்ண வேண்டும். அதாவது வந்து தெரபிஸ்டுகளால் கரெக்ட் பண்ண வேண்டும். ஒரு குழந்தை வந்து ஒரு ஒட்டிசம் என்று ஒரு டயக்னோசிஸ் நடந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்கின் படி 1 in 45 மேல் சைல்டு டயக்னோஸ் வித் ஒட்டிசம் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 5. அதே போல கேர்ள்ஸ் சைல்டு என்று வரைக்கில் பேபி கேர்ள்ஸ் 1 in 250 இஸ் பீங் டயக்னோஸ் வித் ஒட்டிசம். எனவே இந்த 1 in 45 என்றது வந்து ஒரு மிகவும் ஒரு சிக்கலான ஒரு நம்பர். எனவே ஒரு RESP என்பதை வாங்குவதற்கு முன்னதாகவே ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை குழந்தைகளுக்கு வாங்க வேண்டும் என்பது வந்து எனது ஒரு முக்கியமான கருத்து. வெறும் $100 a month செலவழிப்பதன் மூலம் அட்லீஸ்ட் ஒரு $100,000 worth கவரேஜை கம்பைன் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஆக இந்த குழந்தைகளுக்கு வாங்குவதன் மூலம் அவர்களுக்கு பிற்காலத்திலும் இது ஒரு லம்சம் மணியாக கிடைக்கக்கூடிய கவரேஜாக, அதாவது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபார் தியர் ஃபைனான்சியல் ஃபியூச்சராக இது அமையும்.
0: ஆகவே நீங்களும் உங்களுடைய குழந்தைக்கான ஒரு முதலீட்டை மேற்கொள்ள விரும்பினால், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த விரும்பினால், இப்படியான காப்புறுதி திட்டங்களில் முதலிடுவதன் மூலமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையினை அமைத்துக் கொடுக்க முடியும். இது பற்றிய மேலதிகமான விவரங்களுக்கு நீங்கள் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: 8:52
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச
3: கழிவுகள்,
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்ட்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
1: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா, மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை இப்பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். மெல்லிய குளிர், சூரிய வெளிச்சம் இரண்டு முடிந்திருக்கின்ற ஒரு உற்சாகமான காலை வேளை. இந்த பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். ஹாப்பி ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமையின் வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை வேளை, 9:01-12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் 8ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தமதி அழகான இந்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடர வாழ்த்துக்கள் தொடர்ந்து வருகின்ற வாரிறுதி நாட்களும் கூட மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய 2 நாட்களாகவும் அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று நாளின் முதல் பாடல் நிலைத்து ஓய்ந்திருக்கின்றது. என்ற உற்சாகமான காலை பொழுதில் வெள்ளிக்கிழமைக்கின்ற ஒரு தனித்துவமான சிந்தனையை நாங்கள் பார்க்கலாம். சாம்பார் தயாரிக்க காய், பருப்பு, புளி, மிளகாய் என்று எல்லாமே உங்களிடம் இருக்கலாம். ஆனால் சமைக்கும் பாத்திரம் சுத்தமில்லாமல் இருந்தால் சாம்பார் கெட்டு போய்விடும். அதே போல ஜபம், பூஜை, பஜன் என்று சொல்லி எல்லாமிருந்தும் மனம் தீய சிந்தையுடன் இருந்தால் ஒரு நன்மையும் இல்லை. மனத்துண்மை, மன தூய்மை மிகவும் அவசியம். நாம் அதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சிந்தனை சொல்லுகின்றது. நாங்கள் என்ன செயல்களை செய்கின்றோம் என்பதை பொறுத்தல்ல நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தீர்மானிக்கப்படுவது. நாங்கள் எப்படி நல்ல நினைப்பில் இருக்கின்றோமா அல்லது எங்களது மனதுக்குள்ளே தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றனமா என்பதை பொறுத்து தான் எங்களது நடத்தைகளோ அல்லது நாங்கள் யார் என்பதோ அங்கு தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு அழகான ஒரு உதாரணத்தோடு தான் சொல்லியிருக்கின்றார்கள். சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கலாம், ஆனால் நாங்கள் சமைக்கக்கூடிய அந்த பாத்திரம் வந்து சுத்தமில்லாததாக இருக்கமாக இருந்தால் நாங்கள் சமைக்கின்ற அந்த உணவும் விரைவிலேயே கெட்டு போய்விடும். அதே மாதிரி தான் நாங்கள் மிக சிறந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய அல்லது மற்றவர்களுக்காக அவற்றையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட எங்களது மனம் வந்து சுத்தமில்லாமல் இருக்குமாக இருந்தால் அதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதைத்தான் அழகாக சொல்லுகின்றது இந்த சிந்தனை. எதை செய்தாலும் அதை ஒரு இதய சுத்தியோடு நாங்கள் செய்வதற்கு பழகப்படுத்திக் கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது. நல்ல நோக்கங்கள் மனதுக்குள்ளே நிறைந்திருத்தல் அவசியமாகின்றது. இதை செய்வதன் மூலமாக எங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் ஒன்றை செய்கின்ற போது அதன் பலன் எங்களுக்கு முழுமையாகவே கிட்டாமல் போய்விடும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு உண்மை. மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும், எங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும், நாங்கள் இதை இதெல்லாம் செய்கின்றோம் என்று சொல்லி இன்னொருவருக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாத எதிர்பார்ப்புகளோடு தான் நாங்கள் பெரும்பாலான செயல்களை செய்ய முனைகின்றோம். ஆனால் அந்த செயல்களை செய்வதன் மூலமாக கூட நாங்கள் பெரிய அளவில் நன்மைகளை பெறப்போவதில்லை, எதிர்பார்த்த பலன் எங்களுக்கு வந்து சேரப்போவதும் இல்லை. எனவே நல்ல நோக்கங்களோடு உங்களது செயல்களை நிறைவேற்ற பழகிக்கொள்ளுங்கள் என்பதை அழகாக இந்த சிந்தனை சொல்லுகின்றது. மனசுத்தி, இதய சுத்தி மிக அவசியமாகின்றது ஒவ்வொருவருக்கும் என்பது தொடர்பாகவும் இந்த சிந்தனையை வலியுறுத்துகின்றது. மிக முக்கியமான ஒரு விடயம், அதை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் என்பதையும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மன தூய்மையோடு நாங்கள் செய்கின்ற செயல்கள் தான் முழு பலனையும் எங்களுக்கு தரக்கூடியவையாக இருக்கும். நாங்கள் இதை எதெல்லாம் செய்திருக்கின்றோம் ஆனால் எதிர்பார்த்த ஒன்றுமே எங்களுக்கு வரவில்லை என்று சொல்லி செலுத்தும் போகின்றோம். அதுக்கான காரணமாக இது இருக்கலாம். எங்களது இதயம் சுத்தமில்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் அந்த செயல்களை செய்திருந்தோமாக இருந்தால் அதன் முழுமையான பயனை நாங்கள் எப்போதும் பெற்றுவிட முடியாது என்பதைத்தான் இங்கு இந்த ஒரு அழகான சிந்தனையின் மூலமாக சொல்லிக்கொள்ளலாம். சாம்பார் தயாரிக்க காய், பருப்பு, புளி, மிளகாய் என்று சொல்லி எல்லாமே இருக்கலாம். ஆனால் சமைக்கும் பாத்திரம் சுத்தமில்லாமல் இருந்தால் சாம்பார் கெட்டு போய்விடும். அதே போலதான் ஜபம், பூஜை, பஜன் என்று சொல்லி எல்லாம் இருந்தும் மனம் தீய சிந்தையுடன் இருந்தால் ஒரு நன்மையுமே இல்லை. மன தூய்மை மிகவும் அவசியம். அதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருத்தல் அவசியம் என்பதை சொல்லுகின்றது அழகான வெள்ளிக்கிழமையின் இந்த காலை இப்பொழுதின் சிந்தனை. சிறிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது, மெல்லிய குளிரும் சேர்ந்திருக்கின்றது. இந்த வாரத்தின் வெப்பநிலை உயர்வு அதிகம் இல்லாத இன்னும் ஒரு நாள் இன்றைய தினம் என்பதைத்தான் சொல்லலாம். 5 இப்போதைய வெப்பநிலை 2°C நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கின்றது, முகில் கூட்டங்களும் வானத்தில் தென்படுகின்றன. நேற்றைய தினமும் காலை மதியம் எல்லாம் நல்ல வெளிச்சத்தோடு தான் இருந்தது. ஆனால் மதிய வழிக்கு பிறகுதான் கொஞ்சம் மழையையும் கூட நாங்கள் பெற்றிருந்தோம். இன்றைக்கு என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தால் பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. வெளிச்சமும் முகிலும் தான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பகல் வேளை இணைந்திருக்கப் போவதைத்தான் காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. 11 வரை வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். 9°C ஒற்றை இலக்கத்தில் தான் கூடிய உணர்லையும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எதிர்வு கூறப்படுகின்றன. இன்னும் கொஞ்சம் பிற்போடப்பட்டிருக்கின்றது சூரிய அஸ்தமனம். இன்றைக்கு வந்து 8:27 சூரியன் மறையப்போகின்றார். எனவே 8:30 நாங்கள் அண்மித்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். 8:27 தான் இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் நடக்கும். அதுவரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் பெரும்பாலும் காணலாம். இரவு வழி 5 இருக்கும். 3°C இரவின் உணர்லையாகவும் கூட இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் முக்கியமான ஒரு வார இறுதியும் கூட மதர்ஸ் டேயை நாங்கள் கடைபிடிக்கின்ற ஒரு அழகான வார இறுதியாகவும் கூட இந்த வார இறுதி அமையப்போகின்றது. எனவே வீக்கெண்டின் நிலைமைகள் என்ன மாதிரி என்று சொல்லி இந்த பொழுதிலே நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால் நாளைக்கு சனிக்கிழமையும் கூட சூரிய வெளிச்சத்துடன் தான் ஆரம்பமாகும். மதிய பொழுதிலும் கூட வெளிச்சம் இருக்கும். வெப்பநிலை சிறந்த ஒரு உயர்வாக நாளைய தினம் இருக்கப் போன்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. 15 வரை வெப்பநிலை உயர்ந்து 14°C நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் சனிக்கிழமைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன.
மதிய வேளை மற்றும் மாலை பொழுதில் ஃபியூ ஷவர்ஸ் வந்து போவதற்கான சாத்தியங்களையும் நாங்கள் சந்திக்கின்றோம். சனிக்கிழமை மாலை வேளை என்று சொல்லி பார்த்தால் ஒரு 1 to 3 millimeters வரையிலான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய வெளிச்சத்தை தான் தரும். 14 வரை வெப்பநிலை உயர்ந்து 13 நிரப்பும். எனவே இந்த வார இறுதி சனிக்கிழமை நாளைக்கு கொஞ்சம் மழை மட்டும்தான் இருக்கும். அதை விடுத்து பார்த்தால் வெப்பநிலை உயர்வும் சிறப்பாகவே இருக்கும், சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை 19 நிரப்படும். பிரதானமாக வெயிலோடு இருக்கின்ற திங்கட்கிழமையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாயும் கூட வெளிச்சம் நிறைந்திருக்கும், 10 வெப்பநிலை, 10 உணரப்படும். அடுத்த புதன் மீண்டும் சிங்கிள் டிஜிட்டில் தான் வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம், 9 இருக்கும், 7 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கும், மழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கின்றன. வியாழக்கிழமை 12 உணரப்படும், வெள்ளி 16-15 உணரப்போகின்றோம். எனவே வீக்கெண்டுக்கு வந்து கொஞ்சம் வெப்பநிலை உயர்ந்து அதுக்கு பிறகு அடுத்த வாரம் வந்து ஒரு புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் வெப்பநிலை குறைந்து மீண்டும் அடுத்த வெள்ளியெல்லாம் வெப்பநிலை உயர்வுடன் இருக்கக்கூடிய நாட்களாக அமையப் போகின்றன. ஆனால் அடுத்த வாரம் இந்த வாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மழை சற்று குறைவாகவும் சூரிய வெளிச்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் என்பதையும் இந்த காலை பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதுரையை கொண்டாடக்கூடிய எல்லா அன்னையர்களுக்குமாக அழகான இந்த பாடல்.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. குட் லைஃப் ஃப்ளோரிங்.ca.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 மணி முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
8: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
9: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம் நியூடெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
11: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

அடைகின்றது. ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் இந்த பொழுதில் பார்ப்போமாக இருந்தால், 401 வெஸ்ட்பவுண்ட் வந்து அதிக தாமதங்கள் இல்லாத நிலைதான் காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுது அதிக அளவில் தாமதம் இல்லாமல் நீங்கள் டிவிபி வரைக்குமே பயணிக்கலாம். டிவிபி தாண்டிய இடங்களில் தான் குறைந்த தாமதங்களை யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. மீண்டும் கேல் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் இந்த தாமத நிலைமைகள் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றன. வழக்கத்திலும் பார்க்க 401 ஈஸ்ட் பவுண்ட் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஹைவே 47 மற்றும் மார்டின் க்ரோ ரோட் இந்த இரண்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட வீதியில் தாமதங்கள் சற்று உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு தாமதங்கள் குறைந்திருக்கின்றது. இருந்தாலும் வாகன நெரிசல்களை கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் நீங்கள் சற்று எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. பேபியூ தாண்டிய இடங்களிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட குறைவான வாகன நெரிசல்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். டிவிபியை பார்த்தால் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. சவுத் பவுண்டில் எக்லிங்டன் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் தான் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமைகள் இப்போது இருக்கின்றது. எக்லிங்டன் பகுதியில் இருந்து யோக்பில்ஸ் ரோட் வரைக்கும் நோர்த் பவுண்டிலும் கூட தாமதங்களை சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 404 சவுத் பவுண்டில் ஃபின்ச்சில் இருந்து 401 வரைக்கும் அதிக தாமதங்கள் தான் நிலவுகின்றன. அதிலும் ஷெப்பர்டில் இருந்து 401 செல்லக்கூடிய தூரம் வரைக்கும் கடுமையான வாகன நெரிசல்களையும் கூட நீங்கள் 404 சவுத் பவுண்டில் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மே 8 ஒரு சில முக்கியமான விடயங்கள் பேசப்படுகின்றன. இன்றைய நாளிலும் கூட இன்றைக்கு வந்து வைட் லோட்டஸ் டே என்று சொல்லி வெள்ளை தாமரை பூ தினமாக கடைபிடிக்கின்றார்கள். இது வந்து ஒரு சிறந்த சிந்தனைக்கான ஒரு அழைப்பு என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கலங்கிய நீரிலிருந்து தூய்மையாக மலரும் அந்த வெள்ளை தாமரை வந்து ஞானோதயத்தை நோக்கிய எங்களது ஆன்மாவின் பயணத்தை குறிப்பதாகத்தான் இங்கு இந்த விபரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அதுதான் இன்றைய நாளின் ஒரு கருப்பொருள் என்பதையும் கூட இங்கு சொல்லலாம். மலர் தூய்மையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தான் இந்த வெள்ளை தாமரை பூ வந்து குறிக்கின்றது. எனவே எங்களது சிறந்த இலட்சியங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து இந்த வாழ்க்கை என்றால் என்ன, ஆன்மீக பயணம் என்றால் என்ன, எதை நோக்கிய ஒரு பயணத்தை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பது தொடர்பாக சற்று எங்களது நாளாந்த சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய ஒரு உணர்வைத்தான் இன்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒரு விழிப்புணர்வு, ஒரு நல்லிணக்கம், இதை எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொண்டு வரக்கூடிய மாற்று வழிகளை யோசித்தல் அவசியம் என்பதையும் வலியுறுத்துகின்றது இன்றைய தினம் வைட் லோட்டஸ் டே என்பதையும் சொல்லலாம். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்துக்கான ஒரு நாள், பெண்கள் அதிகம் கவனிக்க வேண்டிய ஓவேரியன் கேன்சர், அது தொடர்பான ஒரு நாளாக இருக்கின்றது. வேர்ல்ட் ஓவேரியன் கேன்சர் வந்து இன்று மே 8 கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான இந்த கருப்பை புற்றுநோய், அதன் மூலமாக பல பெண்கள் வந்து உலக அளவிலே பாதிப்பை சந்திக்கின்றார்கள். எனவே உலகமங்கிலும் இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து இந்த கருப்பை புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், அல்லது அந்த நோய் தாக்கத்திற்கு உள்ளானவர்களுக்கான ஆதரவை வழங்கக்கூடிய வகையிலும் இந்த தினம் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஓவரியன் கேன்சர் வருவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் என்று சொல்லி பார்த்தால், ஜெனட்டிக்ஸ் இருக்கின்றது, கண்டிப்பாக இந்த மரபணு காரணங்கள் இருக்கின்றதாம். அதை தவிர என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எண்டமோட்ரியோசிஸ் மற்றும் இந்த லேட் மெனோபோஸ், ஹோமோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி போன்றவற்றை செய்தவர்கள், அவர்களுக்கு வந்து இந்த ஓவேரியன் கேன்சர் வரக்கூடிய ஆபத்து சற்று அதிகமாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த அஸ்பெஸ்டோஸ் எக்ஸ்போஷர் மற்றும் இந்த டால்கம் பவுடர், அதனை அதிகம் பாவிப்பவர்கள், இவர்களுக்கும் கூட இந்த ஓவேரியன் கேன்சர் வருவதற்கான ஆபத்து இருக்கின்றமை தொடர்பான சமீபத்திய ஆய்வுகள் அந்த முடிவுகளையும் கூட வெளியிட்டிருக்கின்றனவாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சில காரணங்களை தெரிந்து கொள்ளுதலும் அவசியம். அதே நேரம் இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வும் கூட ஒவ்வொருவரிடம் இருத்தல் அவசியம் என்பதை இன்றைய தினம் வலியுறுத்துகின்றது. வேர்ல்ட் ஓவேரியன் கேன்சர் டே என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 9:31 ஆக இருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். LIKO.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நாட்டு நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:43 ஆகி இருக்கின்றது. இந்த காலை வேளையில் ஒரு அழகான சிந்தனை கதை ஒன்றை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு குதிரை வீரன் தனது குதிரையில் பாலைவனத்தின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றான். வெயிலோ சுட்டெரிக்கின்றது. அந்த இடத்தில் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனை கண்டு தனது குதிரையை அந்த வீரன் வந்து நிறுத்துகின்றானாம். அந்த வெயிலில் தண்ணீருக்காக அங்கே தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுக்கு தனது குதிரையில் அவன் கொண்டு சென்ற அந்த குவளையிலிருந்து தண்ணீரை எடுத்து கொடுக்கின்றான். இப்போது அந்த மனிதன் தண்ணீரை குடித்துவிட்டு சற்று அமைதியாகின்றான். ஆனாலும் அவனது முகத்தில் தெரிந்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை கண்டு அந்த குதிரை வீரன் கேட்கின்றான், நீ ஏதோ கேட்க நினைப்பதாக எனக்கு தோன்றுகின்றது, ஆனால் அதை கேட்காமல் ஒரு தயக்கம் உன்னை தடுக்கின்றது. நான் வேண்டுமானால் உன்னை நீ போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடவா என்று சொல்லி அந்த குதிரை வீரன் அந்த மனிதன் மீது இரக்கத்தோடு கேட்கின்றான். வெயிலோ சுட்டெரிக்கின்றது. இந்த பாலைவனத்தின் ஊடாக இந்த மதிய பொழுதில் பயணிப்பது என்பது பெரும் சிரமம். எனவே உன்னை நான் நீ செல்ல வேண்டிய இடத்திற்கே கொண்டு சென்று விட்டு விடுகின்றேன் என்று சொல்லி அந்த குதிரை வீரன் கேட்கின்றான். இப்போது அந்த மனிதன் சொல்லுகின்றான், உங்களது தாராள மனதுக்கு மிக்க நன்றி, நானும் உங்களிடம் உதவி கேட்கலாம் என்று சொல்லித்தான் நினைத்தேன், ஆனால் தயக்கமாக இருந்தது என்று சொல்லி அவன் பதில் சொல்லுகின்றான். அந்த குதிரை வீரன் சிரித்தவாறே சொல்கின்றானா, பரவாயில்லை, நீ நினைத்ததை நான் புரிந்து கொண்டேன், எனது குதிரையில் நீ ஏறு, உன்னை நான் கொண்டு சென்று சேர்த்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த மனிதனை அந்த குதிரையில் ஏறுவதற்கு அவன் வேண்டுகின்றான். ஆனால் அந்த மனிதனாலோ அந்த குதிரையில் நினைத்தது போல ஏற முடியவில்லை. இப்போது அந்த மனிதன் சொல்லுகின்றானாம், நான் சாதாரணமான ஒரு விவசாயி, குதிரை மீதெல்லாம் எனக்கு ஏறி பழக்கம் இல்லை, என்னிடம் குதிரையும் இல்லை, அதனால் என்னால் ஏற முடியவில்லை என்று சொல்லி பரிதாபமாக அவன் சொல்லுகின்றான். இப்போது அந்த குதிரை வீரன் கீழே இறங்குகின்றான் குதிரையிலிருந்து. அந்த மனிதனை முதலில் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு தான் ஏற அவன் நினைக்கின்றான். எனவே அந்த மனிதன் அந்த குதிரையில் ஏறுவதற்கு அவன் உதவி புரிகின்றான். அவனை தூக்கி குதிரை மீது அவன் ஏற்றி விடுகின்றான். குதிரை மீது அந்த மனிதன் ஏறி அமர்ந்தவுடன் தேர்ச்சி பெற்ற ஒரு குதிரை வீரனாக அந்த குதிரை மீது தட்டி வேகமாக அந்த குதிரையை அவன் செலுத்த தொடங்குகின்றான். இப்போதுதான் அந்த வீரனுக்கு புரிகின்றது, தன்னை ஏமாற்றி இருக்கின்றான் அந்த மனிதன் என்று சொல்லி. இப்போது தான் குதிரையை இழந்ததை நினைத்து அந்த குதிரை வீரன் வருந்துகின்றான். இருந்தாலும் சத்தமாக சொல்லுகின்றானா, தயவு செய்து நான் சொல்வதை ஒரே ஒரு வினாடி கேட்டுவிட்டு நீ அந்த குதிரையை எடுத்து செல் என்று சொல்லி அவன் சத்தமாக கத்துகின்றான். இப்போது அந்த மனிதன் யோசிக்கின்றான், வழக்கம் போலல்லாமல் இந்த மனிதனது அழைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கின்றது என்று சொல்லி அவன் திரும்பி பார்த்து என்ன விடயம் சொல் என்று சொல்லி கேட்கின்றானா. இந்த வீரன் இப்போது சொல்லுகின்றான், தயவு செய்து இங்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக ஊரில் யாரிடமும் சொல்லிவிடாதே என்று சொல்லி அவன் கெஞ்சலாக கேட்கின்றானாம். இப்போது அந்த மனிதனுக்கோ சிரிப்பாக இருக்கின்றது, நீ ஒரு வீரன் என்று சொல்லித்தான் இங்கு எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் உன்னை நான் ஏமாற்றி விட்டேன், உனது நட்பெயர் கெட்டுவிடும் என்று சொல்லி நீ பயப்படுகின்றாயா என்று சொல்லி சத்தமாக சிரித்துக் கொண்டே அந்த மனிதன் கேட்கின்றானாம். இப்போது அந்த வீரன் சொல்லுகின்றான், நிச்சயமாக இல்லை, நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு நான் உதவவே நான் குதிரையிலிருந்து கீழிறங்கினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிவிட்டு எனது குதிரையை அபகரித்து செல்லுகின்றாய். நீ இந்த வெயிலில் சிக்கி தவித்த போது உன் மீது நான் அதிகம் பரிதாபப்பட்டுத்தான் உனக்கான அந்த நீரை கொடுப்பதற்கும் நான் முயற்சித்தேன், ஆனால் அதையும் கூட நீ பெரிதாக நினைக்கவில்லை. எனவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக நீ மக்களிடையே சென்று தெரிவித்து விட்டாயாக இருந்தால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டும் அந்த ஒரு பழக்கம் நின்று போய்விடும். எல்லோரும் இன்னும் ஒருவரை பார்த்து அஞ்சத் தொடங்குவார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் அதற்கு மேல் நம்ப போவதே இல்லை என்ற ஒரு பயம்தான் என்னிடம் இருக்கின்றது. எனவே தயவு செய்து இந்த சம்பவம் தொடர்பாக நீ ஊரில் சென்று கூறிவிடாதே என்று சொல்லி அந்த வீரன் கேட்கின்றான். இப்போது அந்த மனிதனுக்கோ கன்னத்தில் அறை விழுந்தது போல இருக்கின்றதாம். திடீரென்று அந்த குதிரையை விட்டு இறங்கி அந்த வெயில் நிறைந்த பாலைவனத்தின் ஊடாக நடந்து செல்லுகின்றான் என்பது ஒரு அழகான ஒரு கதை. ஒரு சிலரை ஒரு சிலரால் மட்டுமே மாற்ற முடியும். அதே நேரம் நாங்கள் இன்னும் ஒருவருக்கு உதவி புரிகின்றோமோ இல்லையோ, இன்னும் ஒருவர் செய்யக்கூடிய உதவியை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதையும் இந்த கதையை சொல்லுகின்றது. அதே நேரம் நல்ல நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற அந்த ஒரு உதவிகளை நாங்கள் எங்களது சுயநலத்திற்காக பயன்படுத்துவோமாக இருந்தால்
இந்த சமூகத்தையே நாங்கள் ஒரு தவறான பாதையில் இட்டு செல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவரை ஒருவர் நம்புவது என்பது குறைந்து போய்விடும். உண்மையிலேயே இவர் உதவி தேவைப்படுகின்றவரா என்பது தொடர்பான ஒரு பெரிய சந்தேகம் எங்களது மனதுக்குள்ளே எழுந்துவிடுமாக இருந்தால், ஒரு அனுபவம் தந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாடம் தொடர்ந்து அடுத்த மனிதர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இவரும் அப்படித்தான் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்து விடுகின்றோம். எனவே இதன் காரணமாக உண்மையில் உதவி தேவைப்படுபவர்களுக்கான உதவியும் கூட சென்று சேராமல் போய்விடலாம். எனவே யாரையும் தவறாக நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். யாருடைய உதவியையும் கூட தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது தொடர்பாக அழகாக இந்த சிந்தனை கதை எடுத்து சொல்லியிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:49.

0: பாட்டு நல்ல விஷயம்.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: தேர்றன் கிடைக்கதே இல்ல.
3: என்னத்த தேடினீர்? என்ன கிடைக்குது இல்ல?
2: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
3: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல. அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
2: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
4: பசுமை மார்க்கெட் பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5 மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
5: Ajax Nissan N Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
5: 2025 Nissan Kicks Play S
6: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
10: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
9: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
10: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
9: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
10: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேரம் இப்பொழுது காலை 10:02 இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம். தொடர்பில் மேலதிக விவரங்களுக்கு 416-842-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்றைக்கு 6% சரிந்திருந்தது. இதே விலைதான் நாளைக்கும் இருக்கும். நேற்று தினமும் 5% சரிவை சந்தித்திருந்தோம். ஆனால் அதுக்கு முந்தைய நாள் 10% உயர்வு, அதுக்கு பிறகுதான் 5% எரிபொருள் விலை வந்து சரிந்திருந்தது. நேற்று இன்றைக்கு வந்து 6% விலை குறைவை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். நாளைக்கு இன்றைய இதே விலையில்தான் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். மாறு வெப்பநிலை 5 நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. முகில் இருந்தாலும் வெளிச்சத்தை இன்று நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 11 வரை வெப்பநிலை உயர்ந்து 10 நாங்கள் உணர இருக்கின்றோமாம். பிற்பகலில் குறுகிய நேரம் இந்த 10°C உணரப்படலாம். இரவு விலை 5 இருக்கும். 3°C இரவின் உடனடியாகவும் உணரப்படும். 8:27 தான் சூரியன் மறைய இருக்கின்றார். அது வரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடிய சாத்தியங்கள் இன்று வெள்ளிக்கிழமையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. வீக்கெண்டை பொறுத்தளவில் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வெப்பநிலை உயர்கின்ற நாட்களாக இருக்கும். நாளைக்கு சனிக்கிழமை 15 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 14 உணரப்பட இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் முகிலடைந்திருக்கலாம். மதிய வேளைக்கு பிறகு மெல்லிய மழை தூர தொடங்கலாம். மாலை பொழுதில் 3 mm வரையிலான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் மழை இல்லாமல் முழுமையாகவே சூரிய வெளிச்சத்துக்குரியதாக இருக்கும். 14 வெப்பநிலை, 13 உணரப்போகின்றோம். ஆனால் ஞாயிறு இரவு வரை மீண்டும் 0°C நாங்கள் உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 10 இருக்கும், 9 உணரப்படும், வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமையும் கூட சூரிய வெளிச்சம் சற்று அதிகமாகவும் முகில் குறைவாகவும் இருக்கலாம். 10 வெப்பநிலை, 10 தான் உணரப்போகின்றோம். அடுத்த புதன் 9-7 உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக இருந்தாலும் இடையில் கொஞ்சம் மழை வந்து போகலாம். வியாழக்கிழமை பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். 12 வெப்பநிலை, 12 உணரப்படும். அடுத்த வெள்ளிதான் மீண்டும் 16 வரை வெப்பநிலை உயர்ந்து 15 உணரப்போகின்றோம். எனவே அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியில் வெப்பநிலை சற்று சரிந்து அதுக்கு பிறகு மீளவும் 15°C 16 என்று சொல்லி அந்த நிலைமையை அடைய இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் அதிகமாகவும் மழை குறைவாகவும் இருக்கின்ற ஒரு வாரமாகவும் அடுத்த வாரத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 10:04 இந்த வேளையில் கனடாவின் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தொடர்பான தகவல்கள் என்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. வேலையின்மை வீதம் கடந்த 6 உயர்வான ஒரு நிலையை ஏப்ரல் மாதத்தில் எட்டியிருப்பதாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிகர வேலை இழப்புகள் என்று சொல்லி பார்த்தால் மார்ச் மாதத்தில் 17,700 நிகர வேலை இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.9 உயர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் கூற முடிகின்றது. அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய டாரிஃப் மற்றும் ட்ரேட் அன்சர்டினிட்டி இவற்றுக்கு இடையில்தான் எங்களது லேபர் மார்க்கெட்டும் கூட பலவீனமான நிலையில் இருப்பதைத்தான் இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுவதாகவும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வல்லுநர்கள் வந்து 15,000 நிகர வேலை இழப்புகள் இருக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.7% இருக்கலாம் என்று சொல்லித்தானாம் எதிர்வு கூறியிருந்தார். ஆனால் அதிலும் பார்க்க சற்று உயர்வாக இந்த வேலையின்மை வீதம் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க டாலருக்கு எதிராக கனேடிய டாலரும் கூட 1.6% சரிந்து 1.3673 இருக்கின்றதாம் கனேடியன் டாலர்ஸ். அமெரிக்க டாலர்ஸுக்கு எதிராக அதன் அந்த பெறுமதி வந்து சற்று சரிந்திருக்கின்றமை தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. நார்த் பவுண்ட் 400 அட் லாங்ஸ்டாஃப் இந்த பகுதியில் விபத்தின் காரணமாக 3 லெஃப்ட் லேன்ஸ் இன்னமும் கூட தடைப்படுகின்றன என்பது தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது.

காலை 10:10 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு. 5000 மே நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 4169005999. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் தொடர்பான செய்திகள் வந்து இப்போது தொடர்ந்து வெளியிடப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 3 கடந்திருந்தும் கூட இன்னும் விஜய் ஆட்சி அமைக்கப் போகின்றார் என்பது சொல்லப்பட்டாலும் கூட அது தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் நிறைய சர்ச்சைகள் அதில் நீடித்திருக்கின்றன. அதிக இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்களிடம் தமிழக வெற்றி கழகம் கடிதத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கின்றது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு இல்லை என்று காரணம் கூறி அவரை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க ஆளுநர் மறுத்திருப்பதும் கூட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது. பலர் அதனை கண்டித்தும் கூட தங்களது கருத்துக்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வந்ததையும் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு வழங்கியிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதிதாக அமையும் இந்த சட்டப்பேரவைக்கு 2 வந்து தெரிவாகி இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரிதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இந்த 2 கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு இப்போது தமிழக வெற்றி கழகத்திடம் 116 MLAக்களின் ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு சேர்த்து இந்த நிலையில்தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீண்டும் ஒருமுறை தமிழக ஆளுநரை சந்தித்து உரிமை ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரியிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் ஆளுநரை சந்திப்பது இது 3 தடவை என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியாகி இருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் வென்ற தொகுதிகள் வந்து 108 என்பது எல்லோருக்கும் தெரியும். 2 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய விஜய் 1 ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தின் பலம் வந்து 107 இப்போது மாறுகின்றதாம். அப்போது அந்த அவையின் பலம் 233 குறையும். 234 இருந்தது, இப்போது 233 அது குறையும் என்பதன் காரணமாக பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 117 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்ற நிலையில்தான் இப்போது 2 MLAக்கள் வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம் கூட தமிழக வெற்றி கழகம் ஆதரவை கோரியிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுத்தால் தனிப்பெரும்பான்மை விஜய்க்கு கிடைத்துவிடும். இந்த கட்சிகளின் ஆதரவு கடிதத்தை இணைத்து மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரி கடிதம் கொடுத்தால் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைத்தியாக வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையே அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றையும் கூட வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது. தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பணி என்று சொல்லியும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்திய தமிழக அரசியல் நிலைமைகள் தொடர்பாக சொல்லிக்கொள்ளலாம். 10:15 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வீட்டுக்கொரு பண்பலை
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: வணக்கம் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களே, நான் லோகன் கணபதி, மாக்கந்தோண்டில் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர். நான் உங்களை தென்னாசிய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்குமான போலீஸ் மற்றும் பொது பாதுகாப்பு துறையில் வேலை வாய்ப்புகளை பற்றி அறியக்கூடிய இலவச கருத்தரங்க நிகழ்விற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இது ஒரு சிறப்பு இலவச நிகழ்வு. இந்த நிகழ்வில் போலீஸ் அதிகாரிகளையும் போலீஸ் துறையின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில்களை பெறலாம். May 9 காலை 10 முதல் 12 வரை மாக்க உள்ள மில்லிகன் மில் கம்யூனிட்டி சென்டர், 7600 கெனடி ரோட்டில் நடைபெறும். இதில் பங்கேற்க SAISN@yrp.ca என்ற மின்னஞ்சலுக்கு பதிவு செய்யுங்கள். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நன்றி.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 10:28. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பண்ணிசை போட்டிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காபரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பண்ணிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் 14 போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vipulam.org பெற்றுக் கொள்ள முடியும். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார், முனைவர் சண்முகநாதன், வால் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 647-861-2240, முன்னாள் தலைவர் குமரகுரு 647-224-8871. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:29 இருக்கின்றது. இந்த வேளையில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் பகுதியில் நிகழ்ந்திருக்கின்றமை தொடர்பாக இப்போதைய செய்திகள் நிறையவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த ஹோமஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மற்றும் அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையில் நடந்த மோதலுக்கு இரண்டு தரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிய போதிலும் ஈரானுடனான அந்த போர் நிறுத்தம் இன்னமும் நடைமுறையில்தான் இருக்கின்றது என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாகத்தான் இப்போதைய இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஈரான் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் போன்றவற்றை தனது 3 போர்க்கப்பல்கள் மீது ஏறி இருக்கின்றது என்பதையும் கூட அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இந்த தாக்குதல் வந்து ஒரு அன்ப்ரோவோக்ட் அட்டாக்காக தான் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாகத்தான் இந்த தாக்குதல் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் இன்று எம்முடன் விளையாடியது என்று சொல்லியும் கூட அமெரிக்க அதிபர் அந்த செய்தியை பகிர்ந்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் ஈரானின் டாப் மிலிட்டரி கமாண்ட் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், தங்களது ஆயில் டேங்கர் மற்றும் இன்னும் ஒரு வசல் ஒன்றை அமெரிக்க கடற்படை குறி வைத்திருந்தது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியை அண்மித்த போதுதான் அந்த ஆயில் டேங்கர் மீதும் இன்னும் ஒரு வசல் ஒன்றின் மீதும் அமெரிக்க கடற்படை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. ஏரியல் அட்டாக்ஸாக இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் ஈரான் தரப்பு சொல்லியிருக்கின்றது. எனவே அதுக்கு இரண்டு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதைத்தான் அந்த மோதல் தொடர்பாக இப்போதைய செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் நேற்றைய நாள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. அந்த ஒரு நல்ல விடயத்திற்கு ஒரு நாள் கழித்து இப்போதைய இன்றைய சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன சொல்லுகின்றது, அது வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் வந்து இந்த போர் நிறுத்தம் வந்து உடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதைத்தான் காட்டுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. யுஏஇயின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லியிருக்கின்றது, தங்களது ஏர் டிஃபென்சஸ் இன்றைக்கு எங்களை நோக்கி வந்திருக்கக்கூடிய மிசைல் மற்றும் ட்ரோன் அட்டாக்கை எதிர்கொண்டது. ஈரானிலிருந்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் எங்களது வான் பாதுகாப்பு அமைப்பு எதிர்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி மீண்டும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மீதான தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களையும் கூட அந்த நாட்டின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்டிருக்கின்றமை இப்போது நீடிக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தம் விரைவில் முறிவடையுமோ என்பது தொடர்பான ஒரு அச்சத்தையும் கூட ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். பாலிஸ்டிக் மிசைல்ஸும் 3 ட்ரோன்ஸும் தங்கள் மீது ஈரானில் இருந்து

இருந்து ஏவப்பட்டது 3 பேர் சிறிய காயங்களுக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்பதையும் கூட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தகவலாக வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. அதே நேரம் ஈரானியன் ஸ்டேட் மீடியா வெளியிட்டிருக்கின்ற தகவல்களை பார்த்தால், இந்த ஹோமுஸ் நீரிணை பகுதியில் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நிகழ்ந்திருக்கின்றன, அதை கேட்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் இரண்டு தரப்பிலிருந்தும் கூட துப்பாக்கி சண்டைகளும் கூட நிகழ்ந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களையும் கூட ஈரானின் ஸ்டேட் மீடியா செய்தியாக இப்போது வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 10:33 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6569085 6.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
5: 416-461-6401.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM, log on to EastFM.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகோ அழகு. 6477873784.
8: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures, 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
12: காலம் தரும் நாயகனே.
13: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11:00 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6:00 முதல் 7:00 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
14: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
15: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
16: ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:52 இருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்டெஃபெமுக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. ஈரான் மீதான அமெரிக்க போர் தொடங்கியதிலிருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸின் ஊடான கப்பல் பயணங்கள் வந்து பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. எனவே அந்த பகுதியின் ஊடாக ஏனைய இடங்களுக்கு செல்லக்கூடிய க்ரூட் ஆயிலின் அளவு மிக அதிகளவில் தடைப்பட்டிருப்பதன் காரணமாக அதிகளவிலே ஆசிய நாடுகள் பிரச்சனையை சந்திக்கின்றன. அதை தாண்டி என்று சொல்லி பார்த்தால் ஐரோப்பா அடுத்த கட்டமாக பாதிக்கப்படுகின்ற இடமாக காணப்படுவதாக தொடர்ந்து பேசப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பே இதற்கு இப்போது தொடரக்கூடிய இந்த தடைகள் நீங்காவிட்டால் அல்லது ஐரோப்பாவுக்கு இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபியூவல், அந்த எரிபொருளின் அளவின் ஒரு பாதியாவது ஏனைய இடங்களிலிருந்து கிடைக்காவிட்டால் ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் வந்து தங்களது விமான சேவைகளை எதிர்வரும் ஜூன் மாதம் தொடக்கம் அல்லது அந்த கோடை காலத்தில் அவை ரத்து செய்ய நேரிடும் என்பது தொடர்பாக அதிகம் பேசப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் இப்போது இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை தணிப்பதற்காக ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற ஜெட் ஃபியூவலை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இரண்டு முக்கிய சர்வதேச விமான அமைப்புகள் பரிந்துரைத்திருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றது. அமெரிக்க தரத்திலான அந்த ஜெட் ஃபியூவலுக்கு சர்வதேச அளவில் பரவலான அங்கீகாரம் கிடைப்பதென்பது இப்போதைய விநியோக பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று சொல்லித்தான் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் ஒரு பரிந்துரை ஒன்றை முன்வைத்திருப்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஐரோப்பிய விமான பாதுகாப்பு முகமை, அதாவது யூரோப்பியன் ஏவியேஷன் சேஃப்டி ஏஜென்சி ESA என்று சொல்லி சுருக்கமாக சொல்வார்கள். எனவே இந்த முகமை என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், அமெரிக்க பொருட்களை ஐரோப்பிய சந்தையில் எப்படி அறிமுகப்படுத்தலாம் என்பதை நாங்கள் இப்போது பரிசீலித்து வருகின்றோம். அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் குறித்த தகவல்களையும் கூட பரிசீலித்து இப்போது ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி கைடன்ஸ் ஒன்றையும் கூட நாங்கள் வகுத்திருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் யூரோப்பியன் ஏவியேஷன் சேஃப்டி ஏஜென்சி அந்த தகவலை பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால், இந்த இரண்டு ஜெட் ஃபியூவலுக்கும் இடையிலான வேறுபாடு சிறிதளவில் இருப்பதையும் கூட நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதே நேரம் இந்த ஈரான் மீதான போர் தொடங்கிய காலத்தில் இருந்தே ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் இப்போது பயன்படுத்தக்கூடிய அந்த ஜெட் ஃபியூவலின் விலை வந்து மிக அதிகமாகவே உயர்ந்திருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இரண்டு பிரதான வகையான ஃபியூவல் வந்து இதில் பயன்படுத்தப்படுகின்றது. அதில் கமர்ஷியல் ஏவியேஷனில் வந்து இரண்டு மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் ஜெட் A1 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபியூவல். இது வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் கொண்டதாக இருக்கின்றது. பெரும்பாலான இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து இந்த ஜெட் A1 தரத்திலான அந்த ஃபியூவல் தானாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது தான் இரண்டாவது வகை ஜெட் A என்பது. இது பொதுவாக அமெரிக்காவில் இருக்கின்ற விமான நிறுவனங்களால் தங்களது விமானங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நார்த் அமெரிக்காவிலேயே இந்த ஜெட் A மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டு ஃபியூவலுமே ஃபார்ம்ஸ் ஆஃப் கெரோசின் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அடிப்படையில் இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கின்றதாம். அதில் இந்த ஜெட் ஏயிலும் பார்க்க, ஜெட் A1 என்பது லோவர் ஃப்ரீசிங் பாயிண்டை கொண்டிருக்கு பதையும் கூட இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இது அந்த தரத்திலான எரிபொருளுக்கு மேலதிகமான நன்மைகளை வழங்குகின்றது அல்லது மேலதிகமான ஒரு தகுதியை வழங்குகின்றது. குறைந்த உறைநிலை இருப்பதன் காரணமாக மிக நீண்ட நேர அந்த விமான பயணங்களுக்கும் சரி, அல்லது போலர் ரூட்ஸ் இருக்கின்றது, துருவ பகுதிகளின் ஊடாக அந்த குளிரான பிரதேசங்களின் ஊடாக பயணிக்கக்கூடிய விமானங்களாக இருக்கட்டும், அந்த விமான சேவைகளுக்கும் சரி, இந்த ஜெட் A1 தரத்திலான அந்த ஜெட் ஃபியூவல் தான் பாதுகாப்பானதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மோதல் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த ஜெட் A1 அந்த எரிபொருள் கல்ஃப் ரீஜனின் ஊடாக வருவது மிக மிக குறைந்திருக்கின்ற நிலையில்தான் இது ஐரோப்பாவுக்கு பெரும் சிக்கலை இங்கு உருவாக்கியிருக்கின்ற நிலையில்
ஏனைய இடங்களிலிருந்து அந்த எரிபொருளை பெறலாமா? அதிலும் குறிப்பாக இந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஜெட் ஏஐ அந்த ஃபியூவலை பயன்படுத்த தொடங்கலாமா என்பது தொடர்பாகத்தான் இப்போது பல விடயங்கள் ஆராயப்படுவதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் நார்த் அமெரிக்காவிலும் கூட நீண்ட தூர பயணங்கள், விமான பயணங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் அந்த ஜெட்டையை தான் அங்கு வந்து ஒவ்வொரு நாளுமே பயன்படுத்துகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அலைன்ஸ் எப்படி என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் வந்து கடுமையான குளிரான பகுதிகளின் ஊடாக பயணிக்கின்ற போதும் சரி, அதில் குறிப்பாக இந்த அலாஸ்கா போன்ற கடும் குளிர் இருக்கக்கூடிய பகுதிகளின் ஊடாக அவர்கள் அந்த விமானங்களை பயன்படுத்துகின்றார்கள். எனவே அதுக்கு வந்து ஒரு சில வகையான ஃபியூவல் அடிட்டிவ்ஸ் வந்து அவர்கள் பயன்படுத்துகின்றார்களாம் அந்த கடும் குளிரில் அது உரியாமல் இருப்பதற்கு அந்த ஜெட் ஃபியூவல். எனவே அப்படிப்பட்ட திட்டமிடல் அல்லது சரியான கண்காணிப்பு போன்றவற்றின் மூலமாக இந்த ஜெட்டையும் கூட ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் பயன்படுத்தினாலும் அது பாதுகாப்பானதாக இருக்கும். ஆனால் மிக சரியான கவனிப்பு அல்லது சரியான அந்த ஆபரேஷன் என்பது மிக மிக அவசியமாகின்றது. அதை அந்த ஜெட் ஃபியூவலை நார்த் அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜெட் ஃபியூவலை சர்வதேச தரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் ஏற்றுக்கொள்வதற்கும் கூட நாங்கள் மிகச்சிறந்த ஒரு கண்காணிப்பை செய்தல் அவசியம். அதே நேரம் கடும் குளிரான இடங்களின் ஊடாக பயணிக்கக்கூடிய அந்த விமான சேவைகள் என்று சொல்லி பார்த்தால் அவற்றுக்கு சரியான அந்த ஒரு ஃபியூவல் அடிட்டிவ்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி திட்டமிடல் அவற்றையும் செய்து சரியாக அந்த ஃப்ளைட்ஸையும் கூட நாங்கள் மானிட்டர் பண்ணி அதனை பாதுகாப்பாக பயணிக்க வைக்கலாம். ஆனால் அதை சரியாக செய்யாவிட்டால் அது ஆபத்தான ஒரு பயணமாகவும் கூட அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போது அந்த விடயங்கள் ஆராயப்படுகின்றன. இப்போது ஐரோப்பாவில் நீடிக்கக்கூடிய அந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை சற்று குறைப்பதற்கு அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாமா என்பது தொடர்பாக பரிசீலிக்கப்படுகின்றமையும் கூட இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளிக்கிழமையின் வெளிச்சமான காலை பொழுதில்.

நேரம் காலை 11:05 இசெஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை வேளை இசெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 இசெஃப்எம் 102.7@gmail.com இமெயில் முகவரி யூடியூபில் இசெஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசெஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளை நாளிலும் இன்று போலதான் மாற்றம் இல்லாமல் இருக்கும். 9 இப்போதைய வெப்பநிலை 9°C நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக 12 இருக்குமாம். 10 நாங்கள் உணரப்போகின்றோம். கூடிய உணர்நிலையாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். வெளிச்சம் முகிலும் சேர்ந்திருக்கப் போகின்றது வானத்தில். 8:27 இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் நடக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மழைக்கான சாத்தியங்கள் இல்லை. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் தூரல் இருக்கலாம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இப்போது பெரியளவில் தென்படவில்லை. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை நாங்கள் பார்த்தால் சனிக்கிழமை நாளே நாள் 15 வரை வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். 14 நாளைக்கு நாங்கள் கூடிய உணர்வை கொண்டு கொள்ளப் போகின்றோம். காலை மதியம் சூரிய வெளிச்சம் இருக்கும். அதுக்கு பிறகு மழை தூர தொடங்கலாம். மாலை வரை 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கக்கூடிய சாத்தியங்களை சனிக்கிழமை கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 14 வெப்பநிலை, 13 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கும். எனவே வெளிச்சமான 2 நாட்களாக இந்த வார இறுதி நாட்கள் வரப்போகின்றன. அதுக்கு பிறகு மீண்டும் வெப்பநிலை கொஞ்சம் சரிந்து அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி வரைக்கும், அதுக்கு பிறகு வியாழன் வெள்ளிக்கிழமைகள் சற்று உயர்வை காண்கின்றன. அடுத்த வாரத்தின் நாட்கள் இப்படித்தான் அமைய போகின்றன. திங்கட்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 10-9 உணரப்படும், வெயில் நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமையும் 10-10 உணரப்போகின்றோம், சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். புதன்கிழமையும் கூட வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னாலும் 9 தான் வெப்பநிலையாகவும் 8 தான் உணர்நிலையாகவும் இருக்கப் போன்றது. அடுத்த வியாழன் 12 உணரப்படும், பிரதானமாக வெயிலும் இருக்கும். அடுத்த வெள்ளி 16 வரை மீண்டும் வெப்பநிலை உயர்ந்து 15 உணரப்போகின்றோம், சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கின்ற பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை என்பது தொடர்பாகவும் காலநிலை தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 11:07 உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஹெல்த் அத்தாரிட்டிஸ் இப்போது இந்த MV ஹாண்டியஸ் அந்த கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹண்டர் வைரஸ் தொற்று தொடர்பாக சுகாதார பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த ஹண்டர் வைரஸ் பரவல் கண்டறியப்படுவதற்கு முன்பு அந்த ஒரு க்ரூஸ் ஷிப்பில் இருந்து இறங்கி இருக்கக்கூடிய பலரையும், அதற்கு பிறகு அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களையும் கண்டறியக்கூடிய பணியில் தான் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய சுகாதார அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த MV ஹாண்டியஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கப்பலில் பயணித்திருக்கக்கூடியவர்களிடையே ஏற்பட்ட நோய் பரவலை தொடர்ந்து 3 மரணங்கள் உட்பட 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக WHO தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த ஹண்டர் வைரஸ் என்று சொல்லி பார்த்தால் நெருங்கிய அந்தரங்க தொடர்புகள் மூலம் அது பரவக்கூடியதாக இருப்பதன் காரணமாக 6 முன்பு நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய கோவிட் தொற்று போன்ற ஒரு தொடக்கமாக இது இருப்பதற்கான சாத்தியம் இல்லை என்ற ஒரு நல்ல செய்தியும் கூட WHO ஏற்கனவே வெளியிட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த நோயின் இன்குபேஷன் பீரியட், அந்த அடைக்காப்பு காலம் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து 6 இருப்பதன் காரணமாக இன்னும் பல கேசஸ் வந்து பதிவாக இருப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்பதையும் WHO தெரிவித்திருக்கின்றது. இந்த சொகுசு கப்பல் என்று சொல்லி பார்த்தால் அதில் 28 நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய 150 பயணிகளும் பணியாளர்களும் அதில் பயணித்திருக்கின்றார்கள். இந்த கப்பல் பயணத்தின் போதுதான் April 24 செயின்ட் ஹெலினா அந்த தீவில் பலர் அந்த கப்பலில் இருந்து இறங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது தங்களது நாடுகளுக்கு திரும்பியிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு தொற்று இருந்தால் அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஏனையவர்களுக்கும் அது பரவியிருக்கலாம் என்று சொல்லித்தான் ஒரு அச்சம் இருப்பதன் காரணமாக இப்போது அவர்களை கண்டறியக்கூடிய பணிகள் ஆரம்பித்திருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு MV ஹாண்டியஸ் என்று சொல்லப்படுகின்ற ஓஷன் வைட் எக்ஸ்பெடிஷன்ஸ் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த லக்ஷரி க்ரூஸ் April 1 அர்ஜென்டினாவில் ஆரம்பமாக இருந்தது. அது ஸ்பெயினின் கனோரி ஐலண்ட்ஸுக்கு May 10 சென்றடையக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருந்த ஒரு பயணம் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹண்டர் வைரஸ் வந்து ரோடன்ஸின் மூலமாக
வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் என்பதை எல்லோரும் இப்போது தெரிந்திருப்பார்கள். ரோடன்ட் அதன் யூரின் டிராப்பிங்ஸ் மற்றும் சலைவா போன்றவற்றின் மூலமாகவும் கூட அது பரவலாம். அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றிலும் கூட கலக்கலாம். எனவே அது எங்களுக்கு தொற்றக்கூடிய ஆபத்து சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. WHO இப்போது சொல்லியிருக்கின்றது, தாங்கள் இப்போது குறைந்தது ஒரு 12 நாடுகளில் இந்த கப்பலில் பயணித்திருக்கக்கூடியவர்கள் தொடர்பான மானிட்டரிங்கை செய்கின்றோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதில் கனடாவும் ஒன்று. கனடா, டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், நியூசிலாந்து மற்றும் நேவி சிங்கப்பூர், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற நாடுகள் தான் அந்த 12 நாடுகள் என்பது தொடர்பாகவும் WHO இப்போது அந்த தரவுகளை வெளியிட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:10 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Nissan N Infinity L 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
2: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
1: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
2: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
1: தமிழில் பேச முகமது லேபி 4374777960.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப் ப்ரோமோ கோட் பிக் 10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
4: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18ஆம் தேதி திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15ஆம் தேதி வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி,
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

11:23 இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செய்கோளி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் காயின் பரிசு. 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் டுகோனா, அது இப்போது வெடித்திருக்கையில் அந்த மலை மீது ஹைக்கிங் போனவர்கள் குழுவில் 3 உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் காலை பொழுதில் தானாம் அந்த எரிமலை வெடித்ததைத் தொடர்ந்து மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 3 உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நோர்த் மலுக்கு ஐலண்ட் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை ஒன்றிலிருந்துதான் இப்போது புகைமூட்டம் மேலெழுவதை காட்டக்கூடிய வீடியோஸ் மற்றும் புகைப்படங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 10 வானத்தில் நீளக்கூடிய அளவுக்கு அந்த கொலம் ஆஃப் ஆஷை அங்கு காண முடிகின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து வந்தவர்கள் மற்றும் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியவர்களை உள்ளடக்கிய ஒரு 20 கொண்ட குழுதானாம் அந்த மலை மீது ஏறிக்கொண்டிருந்தார்கள் என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவை எல்லாவற்றையும் புறக்கணித்துதான் அந்த குழுவினர் அந்த மலையில் ஏறிய போது அந்த எரிமலை வடித்ததன் விளைவாக 3 உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குழுவில் இருந்தவர்கள் ஏனியவர்கள் இப்போது அந்த மலையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மவுண்ட் டுகோனோ என்று சொல்லப்படுகின்ற அந்த எரிமலையை பொறுத்தளவில் இது வந்து கடந்த மார்ச் மாதத்திலிருந்து ஒரு 200 மேல் கூட அது எரிமலை குழம்புகளை இடையிடையே கக்கிக் கொண்டிருந்தது. எனவே அது ஒரு ஆக்டிவாகத்தான் இருந்திருக்கின்றது தொடர்ச்சியாக என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த எரிமலை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கைகள் எல்லாவற்றையும் மீறித்தான் அந்த குழுவினர் அந்த மலையிலே ஏறியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். உயிரிழந்தவர்கள் வந்து ஒரு 27 மற்றும் 30 இரண்டு ஆண்கள் என்று சொல்லியும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணும் கூட உயிரிழந்திருக்கின்றாராம். அவர் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அந்த இரண்டு ஆண்களும் சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர்களது உடல்கள் இன்னும் மீட்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. அவர்களை மீட்கின்ற பணி இன்று வெள்ளிக்கிழமை அங்கு அந்த உள்ளூர் நேரம் மாலை ஆகியதன் காரணமாக அந்த பணிகள் வந்து கைவிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அந்த எரிமலை குழம்புகள் தொடர்ச்சியாக வெளியிடப்படுவதன் காரணமாக வெளியேறிக் கொண்டிருப்பதன் காரணமாக அந்த உடல்களை மீட்கின்ற பணியும் கூட சிக்கலானதாக மாறியிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு சனிக்கிழமை மீண்டும் அந்த உடல்களை மீட்கின்ற பணி தொடரும் என்பது தொடர்பாகவும் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மவுண்ட் டுகோனோ தொடர்பாக என்பது தொடர்பாகவும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்தோனேஷியாவின் எரிமலை ஆய்வு மையம் அது வெளியிட்டிருக்கின்ற தகவல்களை நாங்கள் பார்த்தால் இந்த 4 எரிமலை அமைப்பில் வந்து டுகோனோ மலை இப்போது 2 பட்டியலிடப்பட்டிருக்கின்றதா. இந்த எரிமலை தொடர்பான ஆபத்துக்களை விவரிக்கக்கூடிய

இருக்கின்றன. இந்தோனேஷியாவை பொறுத்தளவிலேயே மிக அதிகமாகவே ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் இந்த டுகோனோ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் இன் இந்தோனேஷியா என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். 11:28 நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம். LIKO
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
10: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
11: FM 102.7 East FM.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 11:42. இப்போது உலகம் முழுவதுமே இந்த இன்வேசிவ் ஸ்பீஷிஸின் காரணமாக நிறைய இழப்புகளை சந்தித்து வருகின்ற பல நாடுகள் தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் இப்போது அமெரிக்காவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எறும்பு, ஆசியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு எறும்பு வந்து இப்போது அமெரிக்காவின் பல மாநிலங்களிலும் அதிகளவில் பரவி வருகின்றதா, அதற்கு இப்போது நிலவக்கூடிய இந்த வோம வெதர் வந்து காரணமாக அமைகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் கூட ஏசியன் நீடர்லாண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எறும்புகள் இப்போது மிக மிக அதிகமாக காணப்படுகின்றன. அதன் பரவல் வந்து மிக அதிகம் உயர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த வாஷிங்டன் போன்ற இடங்களிலும் கூட அதன் பரவல் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. பசிபிக் நார்த் வெஸ்ட் போன்ற இடங்களிலும் இப்போது அதனை காண முடிகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பரவலுக்கு காரணம் இப்போது தொடர்ந்து நடிக்கக்கூடிய வோம வெதர் என்பது தொடர்பாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் இந்த ஏசிய நீடர்லாண்ட் வந்து ஹைலி இன்வேசிவாக இப்போது பரவி வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டேட்ஸிலும் கூட அது பரவி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்ட் வந்து அதிகம் கவனிக்கப்படுவதற்கு காரணம் அது உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளோடும் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் பேசப்படுகின்றது. அது எங்களுக்கு பெரும் ஆபத்தான ஒரு எறும்பாக கூட இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அது கடித்தால் அது ஒரு சிலர் உயிரிழப்பதற்கும் கூட வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆன்ஸ் வந்து சைனா, ஜப்பான், கொரியா போன்ற இடங்களில், நார்த் கொரியாவோ சவுத் கொரியா போன்ற அந்த கொரியாஸில் இருந்திருக்கக்கூடிய ஒரு எறும்புகள் இப்போதும் அங்கு இருக்கின்றனவா. முதல் தடவையாக 1932 அமெரிக்காவில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது குளோபல் வார்மிங்கின் காரணமாக இந்த வார்ம டெம்பரேச்சர்ஸ் நீடிப்பதன் விளைவாக அதன் பிரச்சினை பெரியளவிலே உயர்ந்திருக்கின்றது. அது அதன் பரவலையும் கூட அது பெரியளவில் இப்போது பல இடங்களிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிறிய எறும்பு தான், வெறும் ஒரு 0.5 சென்டிமீட்டர் நீளமான ஒரு எறும்பாக அது இருக்கும். டார்க் ப்ரௌன் அல்லது பிளாக் கலர்லேயே அதன் உடல் காணப்படும். ஒரேஞ்ச் ப்ரௌன் கலரில் அதன் கால்கள் இருப்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எறும்பு தான் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் வசிக்காத பகுதிகளில் இந்த கற்களுக்கு கீழ் அல்லது மரக்கட்டைகள் வீழ்ந்திருக்கக்கூடிய சரகுகளுக்கு கீழ் அதை காணலாமா. மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பாப்புலேட்டட் ஜோன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து இந்த கான்கிரீட்ஸுக்கு கீழே, எங்களது வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நடைபாதைகளில் இருக்கின்ற கற்களுக்கு கீழே கூட அது இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. லோக்கல் ஈகோ சிஸ்டத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த எறும்புகளின் மூலமாக, ஏனைய எறும்புகளின் மூலமாக பரவக்கூடிய அந்த சீட் பரவல், அதனை அந்த விதை பரவலையும் கூட அது பாதிக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல மூலிகை தாவரங்கள் வந்து அதனோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷிய ஸ்ட்ரக்சரை கொண்டிருக்கின்றதாம். எலியாசோம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சில எறும்பு வகைகளை கவர்கின்றதாம். அதன் காரணமாக அந்த விதைகளை, அந்த எறும்புகள், அதில் குறிப்பாக இந்த ஏபோனோகேஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எறும்புகள் வந்து அமெரிக்காவின் பல இடங்களிலும் கூட காணப்படுகின்றன. நேட்டிவ் வேன்ஸாக கூட அவை இருக்கின்றன. இவை அந்த சீட்ஸை பல இடங்களுக்கும் கொண்டு சென்று அந்த தாவரம் பரவுவதற்கு அந்த எறும்புகள் உதவி புரிகின்றனவாம். ஆனால் இப்போது இந்த சீட்ஸ் டிஸ்பர்சல் வந்து இந்த ஏசியன் நீர்லாண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் குறைந்திருக்கின்றது. எனவே அது அந்த ஏனைய எறும்பினங்களுக்கும் கூட ஆபத்தை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் பல தாவர இனங்களின் பரவலையும் கூட தடுக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்தை தரும் என்று சொன்னால், அது அச்சுறுத்தப்படுகின்ற போது அது எங்களை கடிக்குமாம். எனவே அது அந்த ஒரு சில மனிதர்களை கடிக்கின்ற போது அவர்களுக்கு சிவிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸையும் கூட அது ஏற்படுத்தலாம். இதில் தான் இந்த லைஃப் த்ரெட்னிங் அனஃபைலாக்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையையும் கூட அது ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அது கடிக்கின்ற போது பலருக்கு வந்து லோ
பிளட் ப்ரெஷர் ஏற்படுமாம், அல்லது ஹைப் ஸ்வெல்லிங் அண்ட் இச்சிங் கூட ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் ஏற்படலாம், நோசியா, வீக் அல்லது ரேபிட் பல்ஸும் கூட ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஜோர்ஜியா, அமெரிக்காவின் ஸ்டேட் ஆஃப் ஜோர்ஜியாவில் 2024 ஆண்டு தொடக்கம் 3 பேர் இந்த எறும்புகள் கடித்ததில் உயிரிழந்திருக்கின்றார்கள் அனஃபைலாக்சிஸ் ஏற்பட்டதன் விளைவாக என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கனடாவுக்கும் அது வருமா, அந்த ஆபத்தங்களுக்கும் இருக்கின்றதா என்று சொல்லி கேட்டால், இப்போது அந்த ஆபத்தை நாங்கள் சற்று எதிர்கொள்கின்றோம். இங்கே இன்னும் கூட அந்த ஏசிய நியூசிலாந்து அவதானிக்கப்படவில்லை என்று சொன்னாலும், அது கனடாவை சற்று அண்மித்திருக்கக்கூடிய வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கு பரவி இருப்பதன் விளைவாக அது இங்கு வரக்கூடிய சாத்தியங்களை மறுக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், எங்களது வெப்பநிலையும் கூட இப்போது கோடை காலத்தில் எல்லாம் சற்று உயர்வாகவே இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான வெப்ப சூழல் அதிகரிக்கின்ற போது ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் கனடாவுக்கும் கூட பரவலாம் என்று சொல்லி நாங்கள் கனேடிய அதிகாரிகள் உன்னிப்பாக அந்த எறும்பை அவதானித்து வருவதாகவும் கூட இங்கு சுட்டி காட்டியிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்குள் இந்த எறும்புகள் இடம்பெயரலாம் என்று சொல்லி எச்சரிக்கையும் கூட அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் விடுத்திருப்பதையும் சொல்ல முடிகின்றது. 11:48 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 11:52 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற அழகான பகல் பொழுது இன்று வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அனுபவிக்கலாம். வெப்பநிலை 11 வரை இன்று உயர்ந்து 10 டிகிரி செல்சியஸை உணர இருக்கின்றோம். எரிபொருள் விலையில் நாளைய தினமும் மாற்றமில்லை. இன்று அதே விலையில் தான் நாளைக்கும் கூட நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் நேற்றுகின்ற நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு நானும் விடைபெற இருக்கின்றேன். வீக்கெண்ட் முக்கியமான ஒரு வாரதியும் கூட மதர்ஸ் டே நாங்களும் கொண்டாட இருக்கின்றோம். எனவே அனைத்து அன்னியர்களுக்கும் முற்கூட்டிய அன்னியர் தின வாழ்த்துக்களையும் கூட சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா தொடர்ந்து வாட்ஸ்அப் டோனோடு ரோஷித்தா அணிந்திருப்பார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம். வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation, மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கின் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமார் குமாரன், 416-844-7390.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 டேஸ் அவி, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
6: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
7: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
6: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
7: டிஜி கோல்ட், டெல்லி கோல்ட்,
6: 6479965922, லட்டிகா கோல்ட் ஹவுஸ், டிஜி கோல்ட் ஆப்.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை வாட்ஸ்அப் ட்ரானோடு இணைந்திருக்க போறீங்க. ட்ரான்சோவின் தற்போதைய வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் நிலையாக உள்ளது. இன்று மாலை 13 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக இது கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே மாதிரி விளம்பரங்கள் அல்லது மேலதிக விவரங்களை கலைக்கலாம். 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. So, இன்னைக்கு உங்களுக்காக ஏராளமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மே மாதம் 8ஆம் திகதி CN Tower Toronto Tempo Home Opener Game and ஞாபகப்படுத்தும் விதமாக Burgundy மற்றும் Light Blue கலர்லையும், World Ovarian Cancer Day and ஞாபகப்படுத்தும் விதமாக டீல் நிறத்திலையும், International Thalassemia என்ற Day and ஞாபகப்படுத்தும் விதமாக சிவப்பு நிறத்திலையும் ஒளிர இருக்கு. அதே மாதிரி மே 10ஆம் திகதி Mother's Day முன்னிட்டு CN Tower வந்து ரெயின்போ கலர்ல ஒளிர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் லூபஸ் டே அண்ட் நேஷனல் லூபஸ் அவேர்னஸ் மந்த்தை ஞாபகப்படுத்தும் விதமாக மே 10ஆம் திகதி பர்பிள் கலரில் கூட சிஎன் தவிர ஒளி இருக்கு. நீங்கள் டவுன்லோட் போனீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் ட்ரானோ. தொடர்ந்து முடிந்திருங்கள் சுவாரஸ்யமான பல தகவல்கள். ட்ரான்ஸ்ல நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றத எடுத்து வரதுக்கு தயாராக இருக்கிறோம்.
2: அனைவருக்கும்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் ட்ரானோ.

ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தில் இருந்து அழித்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. நீங்கள் கடந்து செல்லும் பாதையில் வந்து ஒரு சிவப்பு நிற லேனை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் அது டிரான்சிட் ப்ரையாரிட்டி லேன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டிடிசி பஸ்ஸஸ், ஸ்ட்ரீட் கார்ஸ், வீல் டிரான்ஸ் வெஹிக்கல்ஸ், ஸ்கூல் பஸ்ஸஸ் அண்ட் எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸுக்காக ஒதுக்கப்பட்ட பாதை. யார் யாரெல்லாம் இதை நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்களோ ஒன்லி என்டர் வென் டர்னிங். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை அப்ஸ்ட்ரக்ஷன் காலங்களில் அந்த பாதையில் ஏதாவது ஒரு வாகனம் இந்த குறிப்பிட்ட வாகனங்கள் பயணிக்கும் பொழுது நீங்கள் லெஃப்ட் எடுக்கிறத தவிர நீங்கள் அந்த லேனை பாவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்படும் அப்படின்றத சிட்டி ஆஃப் ட்ரோனோ ஞாபகப்படுத்தியிருக்கு. இந்த தண்டப்பணம் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்றத தெரிந்து கொள்ள trono.ca/service-payment நீங்கள் போகலாம். இது சர்ஃபிஸ் டிரான்சிட் நெட்ஒர்க் பிளானின் ஒரு அங்கமாக இருக்கு. செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க தங்க கனவை நனவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரிஸ் தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு, 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோ கோயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்மென் ஸ்டில்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-900-4599. ஒழிக்கின்றது பாடல் தேவராத்திரை படத்திலிருந்து.

0: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
1: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
0: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
2: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidial, Mechanicum Middlefield Kum Idiyal. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
3: பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
6: ரோஜ் ரிவர் சொக்க கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

12:22 கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து அழைத்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. டெக்கேட்ஸ் ஆஃப் டெக்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் சவுண்ட் ஆஃப் சம்மர் வந்து கனடாக்கு எப்படி வரும், இந்த தண்டரஸ் ரோ கெனேடியன் ஃபோர்ஸஸ் தர்ற இந்த ஸ்னோபேர்ட் ஷோவில் தான் எல்லாருக்கும் தெரியும். அது குறிப்பாக சிஎன்இல இது நடக்கும். பட் இந்த 2026 சிஎன்இ தான் இந்த ஸ்னோபேர்ட்ஸ் பறக்கிற லாஸ்ட் டைமாக கூட இருக்கலாம் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. அகேன் பட்ஜெட், அதே மாதிரியான நோய்ஸ் பொல்யூஷன், இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு we are going to hear on parliament hill in 2027 if we don't have snowbirds flying over the peace tower அப்படின்றது சொல்லிருக்காங்க. நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரிய தரக்கூடிய ஒரு விடயமாகவும் இது இருக்கு. பட் அகைன் நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 12:23 ஒழிக்கின்றது தவசி திரைப்பட பாடல்.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் கடந்த மாதத்துக்கான வேலையின்மை வீதம் 0.2% உயர்வினை கண்டுள்ளது. நிகர அளவில் 18,000 வேலை இழப்புகள் பதிவான நிலையில் 6.9% வேலையின்மை வீதம் எட்டியுள்ளது. வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்படும் எனவும் வேலையின்மை வீதம் ஏப்ரல் மாதத்தில் மாற்றமின்றி நீடிக்கும் என்றுமே அநேகமான பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்திருந்தனர். தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மைக்கான ஆதரவினை சேகரித்து வரும் நிலையில் நாளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தலா 2 ஆசனங்களை வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைக்க ஆதரவினை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளன. 2 ஆசனங்களை கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவளிக்கும் என நம்பப்படும் சூழலில் 118 எனும் பெரும்பான்மை எட்டப்பட உள்ளது. ஆதரவளிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விஜய் நேரில் சென்று நன்றிகள் கூறியுள்ளார். இலங்கையின் திரைசேரியால் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் இணைய ஊடுருவலால் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பில் 21 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அது உறுதியளித்துள்ளது.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். எனக்கு சில பயர்ஸ் கால் பண்ணி பிரீமியர் டக் ஃபுட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற HST ரீபேட் பற்றி என்கொயர் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பிரீமியர் டக் ஃபுட் வீட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அண்ட் நிறைய பேர் வீடு வாங்கணும்னுட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த HST ரீபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். முந்தி ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த HST ரீபேட். இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தா என்ன, பிரைமரி ரெசிடென்ஸோ நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வீடு வாங்கினா, இந்த எந்த விதமான பயரா இருந்தாலும் நீங்க இந்த HST ரீபேட் உங்களுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு 130,000 வரைக்கும் HST ரீபேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வெறும் பிராண்ட் நியூ பில்டர் பில்ட் ஹோம்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இதுல ரீசேல் ஹோம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோமோட வேல்யூ அப் டு 1.5 மில்லியன் வரைக்கும் இந்த HST ரீபேட்டுக்கு நீங்க குவாலிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்த HST ரீபேட் கிடைக்கணும்னாக்கா நீங்க இந்த பில்டர் பில்ட் நியூ பில்ட் ஹோம்காக அக்ரிமெண்ட்டை வந்து ஏப்ரல் 1st அடுத்த வருஷம் மார்ச் 31st நீங்க சைன் பண்ணியானோ அப்பதான் நீங்க அந்த HST ரீபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்க ஹோம் பயரா இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா வீடு வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா, இன்னும் பிரைசஸ் கம்மியா போகுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க இப்போ வாங்கறது நல்ல டைம். அண்ட் இந்த HST ரீபேட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிறதும் நீங்க நல்ல டைம். உங்களுக்கு இன்னும் வீடு வாங்கறத பத்தி, பில்டர் பில்ட் ஹோம்ஸ் வாங்கறத பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663.
2: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

12:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரானோ. டிராபிக் அலர்ட் ஒன் சிட்டி ஆஃப் ட்ரானோ உங்களுக்காக தந்திருக்கு. இன்னைக்கு May 8 11 அன்டில் 5 AM மண்டே May 11 டிவிபி வந்து க்ளோஸ்டாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் காரணமாக. ஸோ யார் யாரெல்லாம் இந்த டிரைவ் த்ரூவால் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா, லீவ் எக்ஸ்ட்ரா டைம் டேக் பப்ளிக் ட்ரான்ஸ்ட் இஃப் பாசிபிள், அப்படி இல்லாட்டி வேறு ரவுட்டை நீங்கள் அட்வான்ஸாகவே யோசிச்சுக்கோங்க அப்படின்றத சிட்டி ஆஃப் ட்ரானோ உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கு. ஸோ அகேன், இன்னைக்கு 11 PM டு மண்டே 5 AM டிவிபி க்ளோஸ்டாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் காரணமாக. 12:49

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074
7: 416-704-8074.
8: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடனல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998 416-371-3998. Bespoke Real Estate.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: 102.7 East FM.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ
2: ஒரு மணி ஒரு நிமிடம் வாட்ஸ்அப் ராணுவோடு இணைந்திருக்கீங்க. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் உணர்நிலை இப்பொழுது 6 உள்ளது. இன்று மாலை 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்கூறப்பட்டுள்ளது. இன்னைக்கு மலைமேகத்துடன் கூடிய ஒரு நாளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எங்களுடன் இணைந்துக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்துக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு கொரோனா வைரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்தினதோ அதே மாதிரி தான் இப்பொழுது இந்த ஹண்டா வைரஸும் ஒரு தொற்று நோயாக மாறியிருக்கு. 2 ஆண்டாரியோ ரெசிடென்ட்ஸ் வந்து இந்த ஹண்டா வைரஸ் பிரேக் அவுட் ஆன க்ரூஸில் வந்து பயணிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க இப்பொழுது நல்லபடியாக கிரே ப்ரூஸ் கவுன்சியில் ஐசோலேஷனில் இருக்காங்க அப்படின்றத ஆண்டாரியோட டாப் டாக்டரான டாக்டர் கீரன் மோர் வந்து அறிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லை, மோர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஷிப்பில் அவங்க பயணித்திருக்க கூடும். அவங்களுக்கான அறிகுறிகள் தென்படும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றதையும், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பர்சன் டு பர்சன் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரேராக இருக்குது இந்த ஹண்டா வைரஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்லைக் கோவிட், இந்த ஹண்டா வைரஸ் வந்து புதிய இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஏற்கனவே இதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருப்பதால் இதில் வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயங்களும் இதுல இருக்க போறது இல்லை அப்படின்றதுல ரொம்ப திட்ட தெளிவா WHO இருக்கு அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 1 மணி 2 நிமிடம் ஒழிக்கின்றது பாடல் இரவின் நிழல் திரைப்படத்தில்.

இரவு நிழல் திரைப்படத்திலிருந்து ஒழித்த பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. ரீசெண்டாக ஒரு ரொம்ப மோசமான ஒரு மனம் வந்து இந்த லெஸ்லி வில்ல வந்ததாக அங்கே வசிக்கிற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் ஒரு ஓப்பன் லெட்டர் சிட்டி கவுன்சிலர் பாலா ஃப்ளச்சருக்கு கூட போயிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வந்து இந்த அப்செட்டாக இருக்கிறதா, ஒரு ட்ரெட்ஃபுல்லான ஓடுறனால தான் இது வருது, எங்கேருந்து வருது அப்படின்ற விசாரணையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இது மட்டும் இல்லை, ஏராளமான 311 கால்ஸ் கூட வந்திருக்கு. கன்ஃபியூஸ் ரெசிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பயந்து கால் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தால், இங்கே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியோட டேங்க் தான் இதுக்கான காரணம். அதிலிருந்து வெளியாற இந்த ஒரு மனம் தான் இந்த ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த டேங்கை வந்து இப்போ ஆஃப்லைன் எடுத்துட்டோம். மேலதிக விவரங்களும் விரிவாக்கங்களும் May 20 நடக்கும் அப்படின்றத சிட்டி கவுன்சிலர் சொல்லியிருக்காங்க. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை வழங்குகிறார் லக்ஷான் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட் லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளது என உள்ளதால் நீங்கள் முந்தனும். அத்துடன் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $800,000 இருந்தும் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $983,000 இருந்தும் பெறலாம். விவரங்களுக்கு அலையுங்கள் லக்ஷான் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044. இது ஈஸ்ட் எஃப்எம்என் வாட்ஸ்அப்.

0: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3-$4. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்டேல் ப்ரோ 905-512-4261.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

குங்குமம் பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது பாடல். நேரம் 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் ட்ரோனா. அப்படியே இருக்க ஐபிஎல் பக்கம் போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு கேகேஆருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினருக்கும் இடையிலான போட்டி நடந்தது. முதலில் துடுப்பெடுத்தாட்டிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் 20 ஓவர்களில் 142 ஓட்டங்களை 8 விக்கெட் இழப்புக்கு பெற்றிருந்தது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய கேகேஆர் அணியினர் வெறும் 14 ஓவரிலேயே 147 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட் இழப்பிற்கு இந்த போட்டியை கைப்பற்றியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பின்னடைவாக இருந்த டீம் எல்லாமே வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேற்று கூட ஆர்சிபி அணியினர் வந்து தோல்வியை அடைந்திருந்தார்கள். இப்போ பார்க்க போனீங்கன்னா குவாலிஃபயர்ஸுக்கு கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆன 3 டீம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் கிங்ஸ், அப்புறம் ஆர்சிபி. அதை தவிர்த்து நாளைக்கு RRR போட்டியிட இருக்குது. 5வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸும், 6வது இடத்துல இப்போ சிஎஸ்கே இருக்காங்க. சிஎஸ்கேக்கு இன்னும் 4 போட்டி இருக்குது. அந்த 4 போட்டியில் 3 போட்டிகளை கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். செய்ஹோலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களும் விஜயா ஜுவல்லரிஸ் தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் காயின் பரிசு. 5000க்கு மேல் நகை வாங்கும் பொழுது Audi A2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் சலுகையில் மாதாந்தம் நீங்க பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. ஒலிக்கின்றது புதிய தென்றல் திரைப்பட பாடல்.

0: மேலும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.
1: தமிழ் செய்திகள்.
2: கனடாவுக்கான ராணுவ உபகரணங்களை பெற்றுக்கொள்வதில் வழக்கமான நடைமுறைகளை கைவிடும் அதிகாரங்களை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முதலீட்டு நிறுவனத்துக்கு மத்திய லிபரல் அரசு வழங்கவுள்ளது. பொருளாதாரத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் இவ்வதிகாரங்கள் விரிவுபடுத்தப்படும். ராணுவ உபகரணங்கள் கொள்வனவின் வழக்கமான நடைமுறைகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளது என்று விமர்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்லும் இளைஞர்களின் பாதுகாப்பையாவது குறைந்தபட்சம் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வசதி படைத்தவர்களே செல்வதாக கூறியுள்ள அவர், வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே வேலைவாய்ப்புக்காக செல்வதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இடம்பெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2024 30% அதிகரித்துள்ளதாக இந்திய தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான 11,000 மேலான குற்றங்கள் தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் கடந்த திமுக அரசு மீதான எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தன.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
3: செய்யலாம்.
4: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ் சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
2: சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: Easy. Easier tune பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து எடுத்தது பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டொராண்டோக்கு ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கலான ஒரு இனாகுரல் நடந்திருக்கு. அதுதான் இந்த WNBA பாஸ்கெட் பால் த விமென்ஸ் லீக்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றது. டெம்போ பாஸ்கெட் பால் த ஹிஸ்டாரிக் இனாகுரல தான் இப்போ நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் டொராண்டோவை சார்ந்த ஒரு பாஸ்கெட் பால் லீக் விமென்ஸ் லீக்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த லீகை ஞாபகப்படுத்தும் விதமாகவும் சரி, அவங்களை கௌரவிக்கும் விதமாகவும் சரி, இன்னைக்கு சிட்டி ஆஃப் டொராண்டோவில் இந்த டெம்போ பாஸ்கெட் பால் த ஃப்ளாக் வந்து ஏற்றப்பட்டிருக்கின்றது. நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதை படிக்கலாம். இந்த அன்னைய தினத்தை கொண்டாட தயாராக இருக்கீங்களா? ஜானகி வீவ்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ. அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. May 8, 9, 10 காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை லாஃப்ட் 905 1755 பிளம்மர் ஸ்ட்ரீட் யூனிட் 16 பிக்கரிங்கில் இடம்பெறுகிறது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ, உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி. 1:47 இது ஈஸ்ட் எஃப்எம்-இன் வாட்ஸ்அப் டொராண்டோ.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
4: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
5: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
4: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
5: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்,
4: 647-996-5922. லட்டிகா கோல்ட் ஹவுஸின் டிஜி கோல்ட் ஆப்.

0: 102.7 East FM.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேரம் 2 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் நிலை 8 உள்ளது. இன்று மாலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகும். இரவு 11 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போவதாக கூறப்பட்டுள்ளது. எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்களுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. ஏராளமான தகவல்களை உங்களுக்காக தந்துட்டு இருக்கோம். சிட்டி ஆஃப் டொரண்டோ நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அகேன் ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026, ஒரு புதிய வேவ் ஆஃப் ஜெனரல் அட்மிஷன் டிக்கெட் இந்த ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது மே 15 ஈஸ்டர்ன் டைம் 10 மணிக்கு. ஸோ இந்த ஒரு ஜெனரல் அட்மிஷன் டிக்கெட்ஸ் வந்து 15 பத்து மணியில் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால நீங்கள் விஜிலாக இருங்க அப்படின்றத சிட்டி ஆஃப் டொரண்டோ சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எது ஸ்கேம் எது ஸ்கேம் இல்லை அப்படின்றதையும் உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒழிக்கின்றது தீபாவளி திரைப்பட பாடல்.

2:05 ஃபீஃபா வேர்ல்ட் கப் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 45,000 ட்ரானோ அண்ட் ட்ரானோ ஃபேன்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம், அதாவது இந்த லயனல் மெஸ்ஸி ஒரு லெஜெண்டரி சாக்கர் பிளேயரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதையும், ஆனால் அவர் வந்து ஃபீஃபா கம்முக்காக வரல. இந்த இன்டர் மயாமி லீக் ஆனது ட்ரான்சோல பிளே பண்ணுறதுக்கு ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. அப்ராக்சிமேட்லி 17,000 கெப்பாசிட்டி கொண்ட இந்த பிஎம்ஓ ஃபீல்டில் தான் லயனல் மெஸ்ஸி விளையாட போகிறாரு. அண்ட் நிறைய ட்ரான்டோனியன்ஸ் இதை விட்னஸ் பண்ண போகிறாங்க. இந்த கேம் வந்து மிக விரைவில் இடம்பெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தாண்டி இதுக்கான டிடிசி அண்ட் இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, டிடிசி ஜெர்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்காக வேண்டி அந்த ஒரு முறையில் மாற்றப்பட்டிருக்கும். ஹை டிராஃபிக் லொக்கேஷன்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 மில்லியன் மோர் டிடிசி ட்ரிப்ஸ் வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் முன்னிட்டு எதிர்பார்க்கப்படுகின்றதாக டிடிசி சிஇஓ மேண்டப் எஸ் லாலி சொல்லியிருக்காரு. ஸோ ஆகவே நிறைய பஸ் ரவுட்ஸ், அதாவது இந்த 509 ஹார்பர் ஃப்ரண்ட், 511 பாத்தாஸ், 2900, 929 டஃப்ரன், 504 கிங் ரூட்ஸ், இது எல்லாமே லைன் 1 அண்ட் 2 சப்வே சர்வீசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் சர்வீசஸை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரேபிட்டியோக்கான ஒரு பாதையாக அமையும். அதுக்கு ஃபீஃபா ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றதையும் மே ஒலிவியாச்சும் சொல்லியிருக்காங்க. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகிறார் லக்ஷான் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுசஸ் க்ளோசிங் 2027. ஃப்ரீ அசைன்மெண்ட், லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $800,000 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $983,000 பெறலாம். விவரங்களுக்கு அலையுங்கள் லக்ஷான் கந்தசாமி. 416-888-8044. 4:06-888-8044. 4:08-888-8044 நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்.

0: நேரங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச். 416-474-1016.
0: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
4: ஸ்கார்பரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63 88.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

2:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. மே ஒலிவியா சாவ் இன்னைக்கு சிட்டி ஆஃப் ட்ரான்டோட ஒரு கீயை கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் என்ற பிரபல்யமான நெட்ஃப்ளிக்ஸ் அனிமேஷன் திரைப்படத்தை இயக்கிய கிரியேட்டர் மேகி கேங்க்கு வழங்கியிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ஆஸ்கர் போனது, ஆஸ்கரில் வின் பண்ணது, அதையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் சென்சேஷன் கிரியேட் பண்ண ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அனிமேஷன் திரைப்படம். அப்படிப்பட்ட திரைப்படத்துக்கு பின்னாடி இருந்தது ஒரு ட்ரான்டோவை சார்ந்தவங்க அப்படின்றதும், அதுவும் ஒரு பெண்ன்றது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விடயம்தான். சேகுலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நனவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரிஸ் தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் தங்க நகை வாங்கும் போது கோல்ட் காயின் பரிசு, $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு சேகுலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.

0: தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் கடந்த மாதத்துக்கான வேலையின்மை வீதம் 0.2% உயர்வினை கண்டுள்ளது. நிகர அளவில் 18,000 வேலை இழப்புகள் பதிவான நிலையில் 6.9% வேலையின்மை வீதம் எட்டியுள்ளது. வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்படும் எனவும் வேலையின்மை வீதம் ஏப்ரல் மாதத்தில் மாற்றமின்றி நீடிக்கும் என்றே அநேகமான பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்திருந்தனர். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மைக்கான ஆதரவினை சேகரித்து வரும் நிலையில் நாளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தலா 2 ஆசனங்களை வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவினை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளன. 2 ஆசனங்களை கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு அளிக்கும் என நம்பப்படும் சூழலில் 118 எனும் பெரும்பான்மை எட்டப்பட உள்ளது. ஆதரவளிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விஜய் நேரில் சென்று நன்றிகளை கூறியுள்ளார். இலங்கையின் திரைசேரியால் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் இணைய ஊடுருவலால் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பில் 21 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அது உறுதியளித்துள்ளது.
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: வணக்கம் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களே, நான் லோகன் கணபதி, மாக்கம் தோண்டில் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர். நான் உங்களை தென்னாசிய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்குமான போலீஸ் மற்றும் பொது பாதுகாப்பு துறையில் வேலை வாய்ப்புகளை பற்றி அறியக்கூடிய இலவச கருத்தரங்கு நிகழ்விற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இது ஒரு சிறப்பு இலவச நிகழ்வு. இந்த நிகழ்வில் போலீஸ் அதிகாரிகளையும் போலீஸ் துறையின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில்களை பெறலாம். May 9 காலை 10 மணி முதல் 12 மணி வரை மாக்கத்தில் உள்ள மில்லிகன் மில் கம்யூனிட்டி சென்டர், 7600 கெனடி ரோட்டில் நடைபெறும். இதில் பங்கேற்க SAISN@yrp.ca என்ற மின்னஞ்சலுக்கு பதிவு செய்யுங்கள். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நன்றி.
1: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது 1வது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.
3: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து அடுத்தது பாடல். உங்கள் அபிமான ஆல்பியன் வுட் சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸில் இப்பொழுது கர மற்றும் 29 ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட் சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லலாம். 2:50 நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. இன்றைய நாளை எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீக்கெண்டையும் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அகில உலக அன்னியர் தின நாள். ஆகவே இந்த அன்னியர் தின நாளை முன்னிட்டு கொண்டாடும் அனைத்து அம்மாக்களுக்கும், இன்னைக்கு வரைக்குமே அம்மாக்களாக இருக்கும் பல அப்பாக்களுக்கும் அன்னியர் தின வாழ்த்துக்களோடு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது ருஷிதா. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு கலைகத்தில் ரிஷிகாந்த். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்துரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
6: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390, 416-844-7390.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
7: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அறியுங்கள். அகமத் தம்சீன், 4378607002, 4378607002.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:08 எஸ்டிஎஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்த்திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 10 டிகிரி செல்சியஸ், 8 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை சனிக்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 1.3 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளும் நாளை எதிர்பார்க்கப்படுகின்றன. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர் விளக்கம் 416-8241-2 eastfm102.7@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை eastfmக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. உங்கள் நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை வழங்குகின்றார் லட்சங்கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் டவுன் கோஸ்கள் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் கோஸ்களை உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $800,000 இருந்தும் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை $983,000 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்தசாமி. 416-888-8044. நேரம் 3:10 ஆகின்றது. திசையங்கம் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
2: மாதந்தம் வெறும் $298களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
3: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
2: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
3: தமிழில் பேச முகமது லேபி 4374777960.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. நேரம் 3:25. செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நினைவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு, $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரினை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் வென்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, நாளைக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு, ஒருவரிடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தியும் நகைகளை வாங்கலாம். வாகமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-900-4599. நாங்கள் இன்றைய நாளில் வசந்தம் சுமமாக தருகின்ற வரி விற்பனைகளை அறிந்துள்ள போன்றோம்.
1: அமைந்திருக்கின்ற வசந்த முத்துவ மார்க்கெட் மதர்ஸ் டே முன்னிட்டு தங்களுடைய விஷேட விற்பனை என்ற நாளில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் ஆன் பவுண்ட் 3.99 அதிவிஷேட விலையை பெற்றுக் கொள்ளலாம். ஒட்டி, ஓரா, சீம்பிரீம், பேபி கிங் பிஷ் ஒவ்வொன்றும் 8.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். சினோன் சீனா பவுண்ட் 9.99, நெத்தலி பவுண்ட் 7.99, ஃபோசன் கிங் பிஷ் ஸ்லைஸ் 6.99, சினோன் ஃப்ரெஷ் துள்ளுமண்டை பவுண்ட் 9.99, சல்மன் சுவா பாறை வெள்ளை வாவல் துண்டு சுறா உலை மீன் கணவாய் கீரி மீன் பீஃப் கோழிக்கால் என்பவற்றை கூட வருகின்ற பொழுது மீன் சந்தையில் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுன் 1.99, தேங்காய் 1.99, கருணைக்கிழங்கு பவுன் 4.99, வெண்டிக்காய் பவுன் 4.99, பூசணிக்காய் 1.49 பவுண்டாக பெற்றுக் கொள்ளலாம். 10 பவுன்ஸ் வெள்ள வெங்காயம் 2.99, 10 பவுன்ஸ் சிவப்பு வெங்காயம் 4.99, இளநீர் $3.10. இரண்டு வகையான மாம்பழ பாக்ஸை நீங்க பெற்றுக் கொள்ளலாம் விஷேட விலையிலே. முருங்கையிலே கட்டு 3.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். என்ன ஏராளமான பொருட்களை கூட பெற்றுக்கொள்ளலாம். ஆர்யுடி கோகோனட் மில்க் 4.10, டென் பிஷ் $6.10, சமபோசா $5.6, பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் $3.5, மைலோட்ரிங் $4.5, பிஏபி கே கலர் பாட்டில் $2.25 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக் கொள்ளலாம். நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.99, ஐங்கர் 400 கிராம் 7.99 விஷேட விலையை பெற்றுக் கொள்ள முடியும். சோப்பு பச்சரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, 750 மீலி நல்லெண்ணெய் 7.99, சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் 400 கிராம் 2.99, 8 பவுன்ஸ் முள் உளுந்து 12.99, இடியப்ப மிஷின் 74.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 பவுன்ஸ் 6.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். அமைந்திருக்கிறது.

0: செய்திகள்.
1: கனடாவுக்கான இராணுவ உபகரணங்களை பெற்றுக்கொள்வதில் வழக்கமான நடைமுறைகளை கைவிடும் அதிகாரங்களை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முதலீட்டு நிறுவனத்துக்கு மத்திய லிபரல் அரசு வழங்க உள்ளது. பொருளாதாரத்தின் ஏனைய பகுதிகளிலும் இவ்வதிகாரங்கள் விரிவுபடுத்தப்படும். இராணுவ உபகரண கொள்வனவில் வழக்கமான நடைமுறைகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளதென்று விமர்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்லும் இளைஞர்களின் பாதுகாப்பையாவது குறைந்தபட்சம் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வசதி படைத்தவர்களே செல்வதாக கூறியுள்ள அவர், வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே வேலைவாய்ப்புகளுக்காக செல்வதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழ்நாட்டில் இடம்பெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2024 30% அதிகரித்துள்ளதாக இந்திய தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான 11,000 மேலான குற்றங்கள் தமிழ்நாட்டில் பதிவாகியதாகவும் அது கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டின் கடந்த திமுக அரசு மீதான எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தன.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது தமிழனென்று சொல்,
2: தமிழனென்று சொல்.
1: கொடை குணம் என்றாலே தமிழ் குடிக்கு ஞாபகம் வருபவர்கள் கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள் யார் யார் என கூறுவதுதான் இந்த பதிவு. பேகன் மயிலுக்கு போர்வை அளித்தவர், பொதினி மலைக்கு தலைவர். பேகன் ஆண்ட நாடு பெருங்கல் நாடு எனவும் அழைக்கப்பட்டது. மயில் குளிரால் வாடுவதாக எண்ணி அது போர்வையை பயன்படுத்துமா இல்லையா என சிறிதும் பாராமல் தனது போர்வையினை அதற்கு போர்த்தினார். இத்தகைய செயலை கொடை மடமென சான்றோர் கூறுகின்றார்கள். கொடையில் மடையரான பேகன் படையில் பெரும் வீரர் என இலக்கியங்கள் பாடுகின்றன. பாரி முல்லை கொடி படர தனது தேரை வழங்கியவர். பாரி என அழைக்கப்படும் வேள்பாரி கொடுங்குன்றம் எனவும் அழைக்கப்பட்ட பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர். கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர். மொத்தம் 300 கிராமங்களையே ஆட்சி செய்த வேள்பாரி சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு நிகராக பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தனம். வள்ளல் குணத்தின் அடையாளமாக பாரி எடுத்து காட்டப்படுகின்றார். கடையேழு வள்ளல்களில் அடுத்தவர் காரி. தன் குதிரையையும் ஏனிய செல்வங்களையும் வாரி வழங்கியவர். திருக்கோயிலூரை தலைநகராக கொண்டு மலாடு நாட்டை ஆட்சி புரிந்தவர். மலைகள் அதிகம் கொண்டது என்பதால் மலையமா நாடு என்றும் மலாடு நாடு என்றும் அழைக்கப்பட்ட நாடு அது. மலையமான் திருமுடிக்காரி, மலையமான் கோவட்கோமான் என்றும் அழைக்கப்பட்டவர் காரி. சிறந்த கல்விமான், பாலின பேதமின்றி மக்கள் கல்வியறிவு பெற வழி செய்தவர். சிறந்த போர் வீரர், வீரத்திலும் நெஞ்சின் ஈரத்திலும் நிகரில்லாதவர். அடுத்தவர் ஆயாண்டிரன். நாகம் வழங்கிய அரிய ஆடையை சிவபெருமானுக்கு அளித்தவர். பொதியமலை சாரலில் உள்ள ஆயக்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஆயர் குலமன்னர். இவரை வேளா என்றும் அழைத்தனர். புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை மற்றும் சிறுபாணாற்றுப்படை முதலிய இலக்கியங்களில் இவரை பற்றிய பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. மற்றவர் அதியமான். நீண்ட நாள் வாழ வழி செய்யும் அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் ஔவைக்கு கொடுத்தவர். சங்ககாலத்தில் அதிக நாட்டை தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்டார் அரசர். அதியர் மரபினர் சேரரின் கிளைக்குடிகளாகவும் பழமையான தமிழ்குடிகளாகவும் இலக்கிய சான்றுகள் மூலமும் தொல்லியல் சான்றுகள் மூலமும் அறியப்படுகின்றார்கள். ஔவைக்கு நெல்லிக்கனி தந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அதிகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இன்னொருவர் நள்ளி. தன்னை நாடி வந்தவர்க்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் கொடைகளை வழங்கினார். மலை வளம் செறிந்த கண்டீர நாட்டவர். தோட்டி என்னும் மலைக்கும் அதனை சார்ந்த நாட்டுக்கும் காடுகளுக்கும் தலைவனாக இருந்தவர். வன்பரணர், பெருந்தலை சாத்தனார் போன்ற பெரும் புலவர்களால் பாடப்பட்ட பெருமை பெற்றவர். நளிமலை நாடன் கண்டீர கோப்பெருநள்ளி பெருநள்ளி என்றும் அழைக்கப்பட்டவர். தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்கள் இன்னுமொருவரின் உதவி கேட்டு செல்ல தேவையில்லாத அளவுக்கு வாரி வழங்கினார். கடையேழு வள்ளல்களில் இன்னொருவர் ஓரி. கவிஞர்களுக்கு தன் நாட்டையே பரிசளித்தவர். கொல்லிமலைக்கும் அதை சார்ந்த நாட்டிற்கும் தலைவர். இணையற்ற வில் வீரனாக திகழ்ந்த இவர் வல்வில் ஓரி எனவும் ஆதன் ஓரி எனவும் அழைக்கப்பட்டார்.
3: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது
2: தமிழனென்று சொல்,
4: தமிழனென்று சொல்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கண்டேல் ப்ரோ, 905-512-4261.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: ரோஜ் ரிவர் சோக்கர் கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள்.
9: 6479851132.
10: அகரம் சில்க்,
11: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
10: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
11: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
11: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
2: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வசந்தம் சுபமாக தருகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற வசந்தம் சிவமாக்கர் இந்த வாரத்துக்கான குறிப்பாக மதர்ஸ் டே முன்னிட்டு தங்களுடைய அதிவிஷேட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, அதிவிஷேட விலையில் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் ஆல் இந்த வாரம் பவுண்ட் 3.99 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ஒட்டி ஓரா ஸ்ரீம் பிரீம் பேபி கிங் பிஷ் ஒவ்வொன்றும் பவுண்ட் 8.99, சிலோன் சீலா பவுண்ட் 9.99, நெத்தலை பவுண்ட் 7.99, சிலோன் ஃப்ரெஷ் துள்ளு மண்டை பவுண்ட் 9.99, ஃப்ரோசன் கிங் பிஷ் வாய்ஸ் 6.99, ஜூ ஃபைன் நண்டுப்பட்டி 24.99, சல்மன் சுவாப்பாறை வெள்ளை மாவல் துண்டு சுறா உலை மீன் கணவாய் பீஃப் சிக்கன் லெக் என்று சொல்லி அத்தனைமே வருகின்ற பொழுது வசந்தம் சுபமாக்கத்தின் மீன் சந்தையில் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுண்ட் 1.99, தேங்காய் 1.99, கரணிக்கிழங்கு பவுண்ட் 4.99, வெண்டிக்காய் பவுண்ட் 4.99, பூசணிக்காய் 1.49, 10 pounds வெள்ள வெங்காயம் 2.99, 10 pounds சோப்பு வெங்காயம் 4.99, 3 இளநீர் $10 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். 2 வகையான மாம்பழ பாக்ஸ் இங்கே விற்பனையாகின்றன, அதை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கையில கட்டு 3.99. இப்போது சிலோன் ராசவள்ளி கிழங்கு நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். RD கோகோனட் மில்க் டின் $4, டின்ஃபிஷ் $6, சமபோசா $5, பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் $3, மைலோ ட்ரிங் $5, விஏபி கேக் கலர் $2, $25 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். நெஸ்ட் அமௌண்ட் 400 gram $6.99 விஷேட விலையை பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே குறிப்பாக ஐங்கர 400 gram $7.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சோப்பு பச்சரிசி 8 pounds 9.99, கிங் பிராண்ட் மிளகாய் தூள் 900 gram $13.99, நல்லெண்ணெய் 750 ml $7.99, சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் 400 gram $2.99, முழு உளுந்து 8 pounds $12.99, இடியப்பம் மிஷின் $74.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 pounds $6.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரம் அதி விஷேட விலையிலே வருகின்ற பொழுது ரால் பவுண்ட் 3.99, கொடுவா ஸ்லைஸ் 7.99 pounds ஆக பெற்றுக்கொள்ளலாம். ஆட்ரச்சி பவுண்ட்ஸ் 10.99, கத்திரிக்காய் பவுண்ட் 1.99, தேங்காய் 1.99, 10 pounds வெள்ள வெங்காயம் 2.99, கருணைக்கிழங்கு பவுண்ட் 4.99, நெஸ்ட் அமௌண்ட் 400 gram $6.99 விஷேட விலையை பெற்றுக்கொள்ளலாம். உளுந்து 8 pounds $12.99, டின் பிஷ் $6, ஐங்கர 400 gram $7.99 நீங்க விஷேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வீட்டு தோட்டத்துக்கான மரக்கரண்டுகள் மற்றும் இலங்கையிலிருந்து நேரடியாக தெரிவிக்கப்பட்ட மரக்கறி விதைகள் என்பனவற்றை கூட நீங்கள் இப்பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 Sherlock Street யூனிட் 5 மார்க்கெட் ரோட்டுக்கு மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:07 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 11 டிகிரி செல்சியஸ், 9 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினமும் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 15 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. பின்னரான நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் எதிர்பார்க்கப்படுகின்றன. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து நீங்கள் அவற்றின் ஊடாகவும் உங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் எங்களுடைய ஆப்களை இலவசமாக டவுன்லோட் செய்யலாம். அங்கும் கூட நீங்கள் இலகுவான முறையில் எங்களுடைய ஒலிபரப்புகளை ஸ்ட்ரீம் பண்ணி கேட்டுக்கொள்ள முடியும். வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. உலகில் உற்பத்தி திறன் கூடிய நாடுகளின் புதிய பட்டியல் ஒன்றில் கனடா 18வது இடத்தை பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நாட்டில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு மணித்தியால வேலைக்கும் எவ்வளவு வருமானம் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்படுகின்றது என்பதை வைத்து இந்த உற்பத்தி திறன் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கனடாவில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு மணித்தியால வேலைக்கும் $75 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் சேர்க்கப்படுவதாக இந்த புதிய தரவுகள் வெளியிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் அயர்லாந்து இருக்கின்றது. அயர்லாண்டினை பொறுத்தவரையில் அங்கு ஒருவர் வேலை செய்கின்ற ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் $151 அயர்லாந்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானத்தில் சேர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அயர்லாந்துக்கு அடுத்ததாக நோர்வே, 3வது இடத்தில் லக்சம்பர்க், 4வது இடத்தில் பெல்ஜியம், 5வது இடத்தில் சுவிட்சர்லாந்து, 6வது இடத்தில் டென்மார்க், 7வது இடத்தில் ஐக்கிய அமெரிக்கா என்று சொல்லி இந்த பட்டியல் தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகின் உற்பத்தி திறன் மிகுந்த நாடுகளாக இந்த பட்டியலில் தான் கனடா 18வது இடத்தில் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு. அன்னையர் தினத்தினை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? ஜானகி வீப்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்போ, அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. May 8, 9, 10 காலை 10 மணி முதல் 20 மணி வரை லெஃப்ட் 905 1755 பிளம்மர் ஸ்ட்ரீட் யூனிட் 16 பிக்கோரிங்கில் நடைபெற இருக்கின்றது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:10 ஆகி இருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
3: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
2: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
3: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்,
2: 6479965922, லட்டிகா கோல்ட் ஹவுசிங், டிஜி கோல்ட் ஆப்.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002, 4378607002.
7: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
9: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
10: FM 102.7 East FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு நேரம் 4:23. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை வழங்குகின்றார் லட்சங்கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $800,000 டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை $983,000 பெறலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044. செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நினைவாக்க சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் விஜயா ஜுவல்லர் தருகின்ற மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்ட் கோயின் பரிசு, $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 E3 காரை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு, ஒரு இடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599. நாங்கள் மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்டீல் அண்ட் ஷான்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற வசந்தம் சுபமாக்கள் இந்த வாரம் மதர்ஸ் டே முன்னிட்டு தங்களுடைய விஷேட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கொடுவாஸ் ரைஸ் பவுன் 799, அதி விஷேட விரைவில் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 399, ஒட்டி ஓலா சீம் பிரீம் பேபி கிங்ஃபிஷ் ஒவ்வொன்றும் பவுன் 899, சிலோன் சீலா பவுன் 999, நெத்தலை பவுன் 799, சிலோன் ஃப்ரெஷ் துள்ளுமண்டை பவுன் 999, ஃப்ரோஷன் கிங்ஃபிஷ் ஸ்லைஸ் 699, ஜூ 5 நண்டுப்பட்டி வந்து 24.99. நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சல்மன், சுவாப்பாறை, வெள்ளை வாவல், துண்டு சுறா, விலமீன், கணவாய், பீஃப், சிக்கன் லெக் என்பனவற்றை கூட விஷேடமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கத்தரிக்காய் பவுன் 1.99, தேங்காய் 1.99, குறிப்பாக கருணை கிழங்கு பவுன் 4.99, வெண்டிக்காய் பவுன் 4.99, பூசணிக்காய் பவுன் 1.49, வெள்ளை வெங்காயம் 10 pounds 2.99, சோப்பு வெங்காயம் 10 pounds 4.99, இளநீர் $3 $10, இரண்டு வகையான மாம்பழ பாக்ஸ் இருக்கிறது, அதை விஷேட விலையை பெற்றுக்கொள்ளலாம். முழுங்கையில கட்டு 3.99, சிரோன் ராசவள்ளி கிழங்கு விஷேட விலையில வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆரியடி கோகனட் மில்க் $4 $10, டென் பிஷ் $6 $10, சமபோசா $5 $6, பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் வந்து $3 $5, மைலோ ட்ரிங் $4 $5, விஐபி கேக்கலர் $2 $25. நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 400 கிராம் நெஸ்டமோட், 400 கிராம் அங்கர் மணிக்கோ, 400 கிராம் நெஸ்டமோட் 6.99, 400 கிராம் அங்கர் 7.99 விஷேட விலையை பெற்றுக்கொள்ளலாம். சிவப்பு பச்சரிசி 8 pounds 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, நல்லெண்ணெய் 750 ml 7.99, சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் 400 கிராம் 2.99, முழு உளுந்து 8 pounds 12.99, இடியப்பம் மிஷின் 74.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 pounds 6.99 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் அதி விஷேட விலையிலே ஃப்ரெஷ் ஆல் பவுன் 3.99, கொடுவா ஸ்லைஸ் 7.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, தேங்காய் 1.99, 10 pounds வெள்ள வெங்காயம் 3 2.99, கரணை கிழங்கு பவுன் 4.99, 400 கிராம் நெஸ்டமோட் 6.99, 8 pounds உளுந்து 12.99, 6 tin fish $10, 400 கிராம் ஹேங்கர் 7.99 நீங்க வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சமலறை உபகரணங்களை பெற்றுக்கொள்ளலாம், பூஜை பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டு தோட்டத்துக்கான மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஏராளமான மரக்கறி விதைகளை கூட இப்பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 Charlock Street Unit 5 மாக்கன் ரோட்டுக்கு மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் கடந்த மாதத்துக்கான வேலையின்மை வீதம் 0.2% உயர்வினை கண்டுள்ளது. நிகர அளவில் 18,000 வேலை இழப்புகள் பதிவான நிலையில் 6.9% வேலையின்மை வீதமட்டியுள்ளது. வேலைவாய்ப்பு

0: ஆசனங்களை வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன அதிகாரப்பூர்வ ஆதரவினை வெளியிட்டுள்ளன. ஆதரவளிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விஜய் நேரில் சென்று நன்றிகளை கூறியுள்ளார். அதேவேளையில் 2 ஆசனங்களை கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளதால் ஆட்சி அமைப்பதில் இழுபறிகள் நீடிக்கின்றன. இலங்கையின் திரைசேரியால் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் டாலர்கள் பணம் இணைய ஊடுருவலால் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பில் 21 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அது உறுதியளித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: ஏய் நாதஸ்,
3: என்னண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே?
2: இந்தா ஒரு ரூபா, போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா.
3: ரஸ்தாலியா பூ பழமா?
2: ஏதாவது வாங்கிட்டு போடா.
3: ரெண்டு பழம் கிடக்காரு. எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
2: உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா?
3: சரி, ரெண்டு பழம் என்ன விலை?
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா?
2: ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா?
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: ரூபாய்க்கு ரெண்டு.
3: ரெண்டு ஒரு ரூபா.
2: உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க.
3: என்ன
2: இது
3: பழம்?
2: நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
3: ரெண்டு.
2: ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இங்க.
3: இன்னொன்னு தாங்க இது.
2: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
4: என்ன செஞ்சிருக்கான்
2: தம்பி, ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னேன். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு நீயே கேள்.
4: இதுக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போட்ட அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு?
3: பழம் வாங்கி சொன்னாரு.
4: எவ்வளவு கொடுத்தாரு?
3: ஒரு ரூபா கொடுத்தாரு.
4: எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
3: ரெண்டு பழம் வாங்கி சொன்னாரு.
4: ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு?
3: அட, இன்னொன்னு
5: தாங்க இது.
3: ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான். நீயே கேளுக்கா.
5: இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு?
3: ஒரு ரூபா கொடுத்தாரு.
5: என்ன வாங்க சொல்லி?
3: பழம் வாங்க சொன்னாரு.
5: எத்தனை?
3: ரெண்டு.
5: வாங்கினியாளா? ஒண்ணு இருந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க?
3: இன்னொன்னு
5: ஒரு படத்துக்கு இவ்ளோ பெரிய சண்டையா?
2: என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு? பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான்.
6: விடுங்க, நீங்க விடுங்க. பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
3: பழம் வாங்கி சொன்னீங்க.
6: எத்தனை?
3: ரெண்டு.
6: நான் எவ்வளவு கொடுத்த?
3: ஒரு ரூபா கொடுத்தீங்க.
6: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
3: ரெண்டு பழம்.
6: கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா?
3: கேட்டனே.
6: கடைக்காரன் கொடுத்தானா?
3: கொடுத்தான்.
6: எத்தனை கொடுத்தான்?
3: ரெண்டு பழம் கொடுத்தான்.
6: ஒண்ணு இந்த இருக்கு,
1: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
7: நீங்கள்
8: கேட்டுக்கொண்டிருப்பது
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனனை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை வழங்குகின்றார் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $800,000 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $983,000 இருந்தும் பெறலாம். விவரங்களுக்கு லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. நாங்கள் மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற வசந்தம் சுபமாக இந்த வாரம் மதர்ஸ் டே முன்னிட்டு தங்களுடைய விஷயட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கொடுவா ஸ்லைஸ் பவுன் 7.99, அதிவிஷேட விலையில் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 3.99, ஒட்டி ஓரா சீம்பிரீம் பேபி கிங் விஷ் ஒவ்வொன்றும் பவுன் 8.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சிலோன் சீலா 9.99, நெத்தலி பவுண்ட் 7.99, சிலோன் ஃப்ரெஷ் துள்ளு மண்டை 9.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். ஃப்ரோசன் கிங் ஃபிஷ் ஸ்லைஸ் 6.99, யூ ஃபைன் நண்டுபட்டி 24.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சல்மன் சுவா பாறை வெள்ளை வாவல் துண்டு சுறா விளை மீன் கணவாய் பீஃப் சிக்கன் லைக் என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது கத்தரிக்காய் பவுன் 1.99, தேங்காய் 1.99, கரணைக்கிழங்கு பவுன் 4.99, வெண்டிக்காய் பவுன் 4.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பூசணிக்காய் பவுன் 1.49, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.99, சோப்பு வெங்காயம் 10 பவுன்ஸ் 4.99, இளநீர் 3 ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3 $10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 2 வகையான மாம்பழ பாக்ஸ் இப்பொழுது விஷேட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கையிலே கட்டு 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் ராசவல்லி கிழங்கை கூட இப்பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல 6 AD கோகனட் மில்க் 10 $4 டென் ஃபிஷ் 6 $10 சமபோசா 5 $6 பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் வந்து $3 மைலோ ட்ரிங் $5 விஏபி கே கலர் 2 $25 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.99, ஆங்கர் 400 கிராம் 7.99 விஷேட விலையாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சோப்பு பச்சரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, நல்லெண்ணெய் 750 மில்லி 7.99, சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் 400 கிராம் 2.99, முழு உளுந்து 8 பவுன்ஸ் 12.99, இடியப்பமிசின் 74.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 பவுன்ஸ் 6.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இப்பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் அதிவிஷேட சிறப்பு விலையிலே ரால் பவுண்ட் 3.99, கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, ஆட்ரச்சி பவுண்ட் 10.99, கத்தரிக்காய் பவுண்ட் 1.99, தேங்காய் 1.99, வெள்ள வெங்காயம் 10 பவுண்ட்ஸ் 2.99, கரணைக்கிழங்கு பவுண்ட் 4.99, நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.99, உளுந்து 8 பவுண்ட்ஸ் 12.99, டென் ஃபிஷ் 6 $10 ஐங்கர் 400 கிராம் 7.99 அதிவிஷேட விலை வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து சமையலறை உபகரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். பூஜை பொருட்கள் சுவாமி படங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டு தோட்டத்துக்கான மரக்கன்றுகள் இப்பொழுது விற்பனை கொண்டிருக்கின்றன. இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஏராளமான மரக்கறி விதையை கொண்டு நீங்கள் இப்பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 416-292-8585.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4:49. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை கூட நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மிளவும் திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: பாட்டு நாள விஷயம்
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184 சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184 416-720-1184
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க Dr. Sabisan Dental Office 416-666-7770
3: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale Sarees $400 Shalwars $500 Saree Blouse $5 Short Top from $5 Nighties from $10 Men's Shirts from $10 Kaapukal, Thodikal, Chains from $5 Innum Aangal Pengal Siruvar Sirum Yerukana Eeralam Aadi Therivukal Aabaranangal Parasu Parutkal Poojai Parutkal Anaitum Maaperum Malivu Vilayil Ganga Textiles and Fashion Valangum Closing Sale 2950 Birch Mount Road Unit 5A Birch Mount and Finch 416-474-1016
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள் டிவி லேப்டாப் ஐபோன் சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான் அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம் கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம் TVS காகோ மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ
7: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443
10: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 May 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து May 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது May 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம் May 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம் மாலை சப்பரம் 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம் 18 திங்கள் திருக்கல்யாணம் அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் சன்சிட்டி பிளாசா 416-613-1883
11: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான் மேனேஜிங் பார்ட்னர் மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் 647-891-0742 நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான் 647-891-0742
12: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் LIGO

0: நேரம் 5:01 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 8 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ், காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களினாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165 4450 4450 4450 4450.
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சந்துரு?
2: அரசியலையும்
0: அதிரடி மாற்றங்கள்ல போய் கொண்டிருக்கு. என்ன பாட்டு கேட்க போறீங்க? ஏற்கனவே ஆணவத்தில் ஆடினாலும் இவரே வந்திருக்கிறார். இவரையும் பாக்கலாம்.
2: இவர் முளைச்சாரு.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க சந்திர?
2: சாமி போட்ட முடிச்சின் படத்துல இருந்து பூ எடுத்து வர பொட்டு எடுத்து வர
0: பொன்னெடுத்து வாரை பாத்தீங்களா? போறீங்க இல்லையே பொண்ணுக்கு பூவிலையும் பொட்டு நினைக்கிறீங்க பொண்ணுக்கு போறீங்க இல்லையே சந்திரு?
2: பொண்ணு இல்ல பொண்ணு எடுத்தியா?
0: பாட்டு மேல கேட்கலாம். நன்றி இணைந்து வண்ணமைக்கு.
2: நன்றி, இதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அது பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு
0: சீப்பா தான் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பென்சிவா போக விரும்பல. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து உங்கள் தெரிவியல் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165 4450 4450 4160 5540 4450 4450.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:08, இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எப்படி இருக்கிறீங்க? எப்படி கதைக்கிறீங்க? நான் நல்ல சும்மா இருக்கிறீங்களா? சரி, பிள்ளைக்கு அம்மா பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்றாவா? இல்ல.
0: என்ன பாட்டு வேணுமா? எனக்கு கணக்கு கதைச்சு. சரி சரி, பாட்டு வருது கேப்போம். நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: அதுல என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க கேக்குற கேள்விக்கு பிள்ளாமா பார்த்து அதுக்கு பிரதான ஆன்சர் வரும்.
0: வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை.
1: வெளியில் 12 டிகிரி செல்சியஸ், உணரப்படுவது 11 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 15 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 14 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: பிட்பி பகுதியில் ஹைவே 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் மேலதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. திக்சன் ரோட் சந்திப்பினை தாண்டிய பகுதிகளிலிருந்து புரோக் ஸ்ட்ரீட் சந்திப்பினை தாண்டிய பகுதிகள் வரையிலும் தாமதங்கள் தென்படுகின்றன. புரோக் ஸ்ட்ரீட்டினை தாண்டிய பகுதிகளில் ஹைவே 401 வெஸ்ட் பவுண்டில் பதிவாயிருக்கின்ற விபத்து காரணமாக இவ்வாறு மேலதிக தாமதங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 416-554-4040, 416-554-4040.

0: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: பசுமை
1: நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நேரம் 5:16 ஆகி இருக்கிறது. கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
8: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், நான் வினோ பேசுறேன்.
7: வணக்கம் வினோ, எப்படி இருக்கிறீங்க?
9: சோமா இருக்கிறோம். நீங்கள்?
8: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க வினோ, என்ன பாட்டு கேட்க போறோம்?
7: நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம். 416-5544-400.
10: ஊரை விட்டு, உறவை விட்டு, சாதி விட்டு, சாமி விட்டு, எல்லாம் விட்டு, கொல்ல விட்டு, மானம் விட்டு, ஈனம் விட்டு, மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது.
11: என்னத்த சொல்ல வர்ற?

0: பிள்ளைய கல்யாணம் பண்ணு.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:21 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
2: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
3: மாலை வணக்கம். உடுப்புட்டியூர் ராஜா.
1: மாலை வணக்கம் உடுப்புட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
3: ஓஹோ, வேலு நல்ல ஹாலில் நலம். நீங்கள் இதுவரும் நலம் தானே?
1: நல்ல நல்ல சோமா.
2: நல்ல சோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: பாடல் வந்து கூட ஆலமண்டவர்கள் நிறைய பூமரங்கள் தேனியல் இருக்குல்ல, ஆகவே இந்த பாட்டிலேயே நிறைய தேனியல் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பாடல், எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: அதனால காலத்துக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டிருக்கீங்க.
2: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கிராஜ் மற்றும் டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கிராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044.
1: பாடலுக்கு முன்னதாக மீளவும் வசந்தம் சுபமாக தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
4: குறிப்பாக மதர்ஸ் டே தங்களுடைய விஷேட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கார்கள். மீன்ஸ் வந்து வருகின்ற பொழுது கொடுவா ஸ்லைஸ் பவுன் 79, அது விஷேட விலையில் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 3.99, ஒட்டி ஓரா சி பிரீம் பேபி கிங் பிஷ் ஒவ்வொன்றும் பவுன் 8.99, சிலோன் சீலா பவுன் 9.99, நெத்தலி பவுண்ட் 7.99, சிலோன் ஃப்ரெஷ் துள்ளு மண்டை 9.99, ஃப்ரோசன் கிங் பிஷ் ஸ்லைஸ் 6.99, ஜூ ஃபைன் நண்டு பட்டி 24.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சல்மன் சுவா பாறை வெள்ளை வாமல் துண்டு சுறா விளை மீன் கணவாய் பீஃப் சிக்கன் லெக் என்று சொல்லி அத்தனைமே வருகின்ற பொழுது நீங்கள் வசந்தம் சுப்பர்மார்க்கெட்டின் மீன் சந்தையில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுன் 1.99, தேங்காய் 1.99, கரணைக்கிழங்கு 4.99 பவுண்ட், வெண்டிக்காய் பவுன் 4.99, பூசணிக்காய் பவுன் 1.49, 10 pounds வெள்ள வெங்காயம் 2.99, 10 pounds சோப்பு வெங்காயம் 4.99, 3 இளநீர் ஃப்ரெஷ் இளநீர் பச்சை இளநீர் $10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 2 வகையான மாம்பழ பாக்ஸை விஷேட விலையில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். முருங்கையில கட்டு 3.99, சிலோன் ராசவள்ளி கிழங்கை பெற்றுக்கொள்ளலாம் விஷேட விலையிலே வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். RUD கோகனட் மில்க் $4, $10, டின் ஃபிஷ் $6, $10, சமபோசா $5, $6, பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் $3, $5, மைலோட்ரிங் $4, $5, VIP கேக்கல பாட்டில் $2, $25 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது விஷேடமாக நெஸ்டமோட் 400 கிராம் 6.99, ஐங்கர் 400 கிராம் 7.99, சோப்பு பச்சரிசி 8 pounds 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, நல்லெண்ணெய் 750 மில்லி 7.99, சொக்லேட் கிரீம் பிஸ்கெட் 400 கிராம் 2.99, முழு உளுந்து 8 pounds 12.99, இடியப்பம் மிஷின் 74.99 பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 pounds 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் அதி விஷேட விலையிலே வருகின்ற பொழுது ரால் பவுன் 3.99, கொடுவாஸ் ரைஸ் பவுண்ட் 7.99, ஆட்ரைச்சி பவுன் 10.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, தேங்காய் 1.99, அதேபோல வெள்ள வெங்காயம் 10 pounds 2.99, கரணைக்கிழங்கு பவுன் 4.99, நெஸ்டமோட் 400 கிராம் 6.99, உளுந்து 8 pounds 12.99, டின் பிஷ் 6 $10, 400 கிராம் ஐங்கர் 7.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து சுவாமிப்படங்கள் சமையலறை உபகரணங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டு தோட்டத்துக்கான மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து நேரடியாக தெரிவிக்கப்பட்ட ஏராளமான மரக்கறி விதைகளை கூட நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். 8 Sherlock Street Unit 5 மாக்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கிறது. 416-292-8585.

0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4656906 4656 4156 906 5656.
1: East FM Tamil Seedigal.
2: கனடாவுக்கான ராணுவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதில் வழக்கமான நடைமுறைகளை கைவிடும் அதிகாரங்களை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முதலீட்டு நிறுவனத்திற்கு மத்திய லிபரல் அரசு வழங்கவுள்ளது. பொருளாதாரத்தின் ஏனைய பகுதிகளிலும் இவ்வதிகாரங்கள் விரிவுபடுத்தப்படும். ராணுவ உபகரண கொள்வனவின் வழக்கமான நடைமுறைகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளது என்று விமர்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
3: இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்லும் இளைஞர்களின் பாதுகாப்பையாவது குறைந்தபட்சம் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழர்ச்சிக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வசதி படைத்தவர்களே செல்வதாக கூறியுள்ள அவர், வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே வேலைவாய்ப்புகளுக்காக செல்வதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் இடம்பெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2024 30% அதிகரித்துள்ளதாக இந்திய தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான 11,000 மேலான குற்றங்கள் தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டின் கடந்த திமுக அரசு மீதான எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 5:32 காஃபி டபுள் டபுளில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். பிள்ளையனார் தேவேந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் இருவரும்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எஸ்டி பாசானை பாடுன தானா வந்த சந்தனமே தழுவத்தின் சம்மதமே.
2: பாடுகளை கண்டு விருது கேட்க போறோம். வீட்டை நிக்கிறீங்களா பிள்ளையனார் தேவேந்திரன்?
1: நன்றி.
0: வணக்கம்.
2: நீங்களும் கோபி டபுள் டபுளில் 7 மணி வரை அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
0: 416-55-44-0-0 4-1-6-5-5-4-4-0-4-0

0: நேரம் 5:38 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் மடத்தினியர் வணக்கம்.
2: வணக்கம், இருவருக்கும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
2: நான் கார்த்திகா தரக்கிறேன்.
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க கார்த்திகா?
2: நான் நல்லா இருக்குவேன்.
1: சொல்லுங்க கார்த்திகா, என்ன பாட்டு கேட்க போறோம்
2: இன்னைக்கு? சொல்லாதே சொல்ல சொல்லாதே.
0: மௌன விரதமா? வெள்ளிக்கிழமை அது நல்ல விஷயம் தான். சரி, நல்ல பாட்டு எல்லாரும் கடி வருது, கேட்கலாம் கார்த்திகா.
2: நன்றி, எல்லாரும் இணைந்து கேட்போமா.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி இணைந்து உண்மைக்கு. ஹைவே 401 வெஸ்ட் பவுண்டில் பிட்பி பகுதிகளில் விபத்து காரணமாக தொடர்ச்சியாக மேலதிகமான தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. டிக்சன் ரோடுக்கும் புரோக் ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த தாமதங்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிட்பியில் ஹைவே 401 வெஸ்ட் பவுண்டில்
1: செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நினைவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்டு கோயின் பரிசு. $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 E3 காரினை வெல்லும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி உடல்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599.
0: கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அளித்த உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4-1-6-5-0-8-95-52. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
5: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 5:47, ஈஸ்ட் எஃப்எம்மில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
6: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: சிவகுமார்
1: பேசுறேன். வணக்கம் வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க? நன்றி நன்றி. நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
6: 416-55-44-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0

0: நேரம் 5:52 இஸ்டெஃப்எம் 102.7 கோபி டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: அண்ணாமலை படத்துல
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சிவானந்தன், வணக்கம். அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. May 8, 9, 10 காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை லாப்ட் 905-1755 பிளமர் ஸ்ட்ரீட் யூனிட் 16 பிக்கரிங்கில் இடம்பெறுகின்றது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் வசந்தம் சுபமாக தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: அமைந்திருக்கின்ற வசந்தம் சுபமார்க்கெட் இந்த வாரம் மதர்ஸ் டே முன்னிட்டு தங்களுடைய விஷேட விற்பனையை வழங்குகின்றனர். குறிப்பாக வசந்தம் சுபமார்க்கெட்டின் மெயின் சந்தையில் இருந்த பொழுது கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 99 அதி விஷேட விலையிலே ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 3.99 ஓடி ஓரா சீம் பிரீம் பேபி கிங் பிஷ் ஒவ்வொன்று 8.99 சிலோன் சீலா பவுண்ட் 9.99 நெத்தலி பவுண்ட் 7.99 சிலோன் ஃப்ரெஷ் துள்ளு மண்டை 9.99 ஃப்ரோசன் கிங் பிஷ் ஸ்லைஸ் 6.99 யூ ஃபைன் அண்டு பட்டி 24.99 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அதுபோலே சல்மன் சுவா பாறை வெள்ளை வாமல் துண்டு சுறாம்புல மீன் கணவாய் பீஃப் சிக்கன் லெக் என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக இருந்த பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கத்திரிக்காய் பவுன் 1.99 தேங்காய் 1.99 கருணைக்கிழங்கு 4.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். வெண்டிக்காய் 4.99 பூசணிக்காய் 1.49 வெள்ளை வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.99 சிவப்பு வெங்காயம் 10 பவுன் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல ஃப்ரெஷ்ஷான இளநீர் $3.10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 2 வகையான மாம்பழ பாக்ஸ் இருக்கிறது, விஷேட விலையில வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். முருங்கை இலைக்கட்டு 3.99 சிலோன் ராசவள்ளி கிழங்கை விஷேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆரியோ டி கோகனட் மில்க் டின் வந்து $4, டின்ஃபிஷ் $6, சமோசா $5, பேர்ல் மினி ஜெரி பேக்கெட் $3, $5 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மைலோட்ரிங் $5, விஐபி கே கலர் $2, $25 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல விஷேடமாக இப்பொழுது நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.99 ஐங்கர் 400 கிராம் 7.99 சப்பு பச்சி அரிசி 8 பவுன்ஸ் 9.99 கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99 நல்லெண்ணெய் 750 மில்லி 7.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல முழு உளுந்து 8 பவுன்ஸ் 12.99 இடியப்ப மிஷின் 74.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 பவுன்ஸ் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல குறிப்பாக விசேடமாக இந்த வாரம் நீங்க வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ரால் பவுன் 3.99 கொடுவா சிலைஸ் 7.99 ஆற்றைச்சி பவுன் 10.99 கத்தரிக்காய் பவுன் 1.99 தேங்காய் 1.99 வெள்ளை வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.99 கரணைக்கிழங்கு பவுன் 4.99 நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.99 8 பவுன்ஸ் உளுந்து 12.99 6 டின்ஃபிஷ் $10 $400 எங்கர் 7.99 அதி விஷேட விலையில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டுத் தோட்டத்துக்கான மரக்கறி கன்றுகள் மற்றும் இலங்கையிலிருந்து நேரடியாக தெரிவிக்கப்பட்ட மரக்கறி விதைகள் குறிப்பாக இந்த வாரத்துக்கான அதி விஷேட விற்பனை வருகின்ற பொழுது ஏராளமான பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 Sherlock Street Unit 5 மார்க்கம் ரோட்டுக்கும் மிடில்ஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 416-292-8585.

0: நேரம் 6:02 ஆகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்தோடு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். நாங்க யார் பேசுறீங்க?
2: மிஸ்டர் கான், எப்படி இருக்கிறீங்க?
0: மிஸ்டர் கானா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
2: நான் லிங்கம் பேசுகிறேன்.
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க மிஸ்டர் லிங்கம்?
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம் இன்றைக்கு லிங்கம்?
2: இந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே.
1: எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி
0: நன்றி
2: நன்றி, இருவருக்கும் வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: 4165544400
0: பாட்டு கேட்கலாமா?

0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இப்ப அரசியல் சூழ்நிலையில இந்த பாடலை கேட்போம், மக்கள் கொஞ்சம் விழித்துணையட்டும். மாயாண்டி குடும்பம் படத்துல இருந்து பேசாமல் பேசாமல் இருந்து.
2: சரி சரி, சீமான் பாடின பாட்டு உங்களுக்கு அண்டி வருது, கேட்கலாம். நன்றி நினைந்தோம். தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன.
0: வெளியில் 10 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 9 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது 14 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
2: வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை.

0: 6:12 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மாட்டேன். நீயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சோதலிங்கம்.
1: எப்படி இருக்கீங்க சோதலிங்கம்?
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்றைக்கு?
2: நட்சத்திரம் படத்துல பாலசுப்ரமணி ஜானகி படிச்ச பூ என்னும் பொண்ணு என்று மலர்ந்த அந்த பாட்டு.
0: கண்டிப்பா கண்டிப்பா துருவ நட்சத்திரம் படத்துல இந்த பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்தோமைக்கு சோதனிங்கம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து பாடல்களை கேட்க 416-554-4040.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் பெறலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல. பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 437-860-7002.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
10: 102.7. 6:20 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்த நீரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
11: ஹலோ வணக்கம். விஎஸ் பிரகாஷ் வந்து.
12: வணக்கம் பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க?
11: நீ பாடி
13: வர விட மாட்டோம்.
11: பாட்டு என்ன பாடுக்கு
13: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பிரகாஷ்.
11: நன்றி
12: நன்றி எல்லாருக்கும் பிரகாஷ். நன்றி நன்றி நன்றி. கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 6:23 நிமிடமாக

0: நேரம் 6:27 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஜதுஷன்?
2: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கோம் ஜதுஷன். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: நன்றி
1: ஜதுசன்.
3: $5-$6 பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் வந்து $3-$5 மைலோ ட்ரிங் $4-$5 விஎப்பி கேக்கலர் $2-$25 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இன்ஸ்டமோட் 400 கிராம் $6.99 ஐங்கர் 400 கிராம் $7.99 சிவப்பு பச்சரிசி $8 $9.99 கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் $13.99 நல்லெண்ணெய் 750 மில்லி $7.99 சாக்லேட் கிரீம் பிஸ்கட் 400 கிராம் $2.99 முழு உளுந்து $8 $12.99 நீங்க பெற்றுக்கலாம். இடியப்ப மிஷின் $74.99 பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கானிக் பிரவுன் சுகர் $8 $6.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் விஷேட விலையில வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் $3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கொடுவாஸ் ரைஸ் $7.99 ஆட்பச்சி பவுண்ட் $10.99 கத்தரிக்காய் பவுண்ட் $1.99 தேங்காய் $1.99 வெள்ள வெங்காயம் $10 $2.99 கரணக்கிழங்கு பவுண்ட் $4.99 நெஸ்ட் மோட் 400 கிராம் $6.99 உளுந்து $8 $12.99 $6.10 $10 அதேபோல ஐங்கர் 400 கிராம் $7.99 அதி விஷேட விலையில வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சமையல் உபகரணங்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகளை பெற்றுக்கலாம். அதுடன் வீட்டு தோட்டத்துக்கான மரக்கன்றுகள் மற்றும் இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அனைத்து மரக்கறி விதைகளை கூட நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 Charlock Street, Unit 5 மார்க்கம் ரோட்டுக்கு மீடியம் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 416-292-8585.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
5: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட் சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3 லட்சம் வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591.
6: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் கடந்த மாதத்துக்கான வேலையின்மை வீதம் 0.2% உயர்வினை கண்டுள்ளது. நிகர அளவில் 18,000 வேலை இழப்புகள் பதிவான நிலையில் 6.9% வேலையின்மை வீதம் எட்டியுள்ளது. வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்படும் எனவும் வேலையின்மை வீதம் ஏப்ரல் மாதத்தில் மாற்றமின்றி நீடிக்கும் என்றுமே அநேகமான பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்திருந்தனர்.
0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மைக்கான ஆதரவினை சேகரித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தலா 2 ஆசனங்களை வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன அதிகாரப்பூர்வ ஆதரவினை வெளியிட்டுள்ளன. ஆதரவளிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விஜய் நேரில் சென்று நன்றிகளை கூறியுள்ளார். அதேவேளையில் இரண்டு ஆசனங்களை கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளதால் ஆட்சி அமைப்பதில் இழுபறிகள் நீடிக்கின்றன.
1: இலங்கையின் திரை செய்தியால் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு செலுத்தப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் இணைய ஊடுருவலால் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பில் 21 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அது உறுதியளித்துள்ளது.

0: music on your favorite station 102.7 East FM. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 647 Oh My Home.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
6: The station with the
7: best music.
8: It's East FM.
9: Feel the power.
10: Feel the bass.
11: 102.7 FM.
12: நேரம் 6:40 இருக்கிறது. கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
13: இணைந்து கொள்ள மறுத்த நீங்கள் வணக்கம்.
14: வணக்கம்.
13: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
14: நான் சிவா ஹைக்ரன்.
12: வணக்கம் சிவா, எப்படி இருக்கிறீங்க?
14: நல்ல சுகமா
12: இருக்கிறேன்.
14: பீட்டபுரோல இருந்து வீட்டை வந்துருந்தான்.
12: பீட்டபுரோல இருந்து வீட்டை வந்துருங்க. அப்படித்தானே
14: வாழ்ந்துட்டு?
12: அதுதான் கேட்டு கேட்டு எங்களை பழகிட்டு சிவா.
14: என்னென்றால் பீட்டபுரோல இருந்து போறவன் எடுக்க அப்புறம் உங்களோட போனுக்கு கால் பண்ணான்.
12: அவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கீங்க நீங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்களே.
14: இல்ல கேளுங்க, 10-15 வருஷத்துக்கிட்ட உங்களோட போன் கிடைச்சா ஆன்சர் பண்றது ஐயோ
12: ராசா. பரவாயில்ல, லைன் கிடைச்சிட்டு தானே, பிஸியா இருந்தா அப்படிதான்.
14: அதத்தான் சந்தோஷம்.
12: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
14: காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா?
12: அந்த கண்ணாமூச்சி விட நீங்க போன் லைனோட ஆடின கண்ணாமூச்சி பெருசா இருக்கும் போல இருக்கு சிவா. நன்றி.
14: இணைந்து
12: கொண்டீங்க.

0: வந்து சேர்ந்துட்டா.
1: சரி சரி,
0: நன்றி
1: நன்றி நன்றி சிவா.
0: உங்களுக்கு ரேடியோவா தான் குயிக்கா வரக்கூடிய இருந்தது.
1: ஆமா ஆமா, நன்றி நன்றி
0: நன்றி, தேங்க்யூ.
2: நன்றி நன்றி, வணக்கம்.
1: ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது. 6:41 நிமிடம்.

0: நேரம் 6:45 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கனவை நினைவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் போது கோல்டு கோயின் பரிசு, $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 E3 காரினை வெல்லும் வாய்ப்பு, மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடியோடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-900-4599.
0: நாங்கள் மீண்டும் வசந்தம் சுபமாக தருகின்ற மலை விற்பனைகளை அறிந்து கொள்ளலாம்.
2: ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற வசந்தம் சுபமாக்கள் இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் கொடுவா ஸ்லைஸ் பவுன் 99 அதிவிசேட விலையிலே, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 3.99, ஒட்டி ஓரா சீ பிரீம் பேபி கிங் ஃபிஷ் ஓவன் 8.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் சீலா பவுண்ட் 9.99, நெத்தலி பவுண்ட் 7.99, சிலோன் ஃப்ரெஷ் துள்ளு மண்டை பவுண்ட் 9.99, ஃப்ரோசன் கிங் ஃபிஷ் லைஸ் பவுண்ட் 6.99, ஜூ ஃபைன் நண்டுப்பட்டி 24.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சல்மன் சுவா பாறை வெள்ளை வாவல் துண்டு சுறா உலை மீன் கணவாய் பீஃப் சிக்கன் லைக் என்று சொல்லி அத்தனை மீன் நேரடியாக அவர்கிட்ட பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் கத்தரிக்காய் பவுண்ட் 1.99, தேங்காய் 1.99, அதுபோல கருணைக்கிழங்கு பவுண்ட் 4.99, வெண்டைக்காய் பவுண்ட் 4.99, பூசணிக்காய் பவுண்ட் 1.49, 10 பவுண்ட்ஸ் வெள்ள வெங்காயம் 2.99, 10 பவுண்ட்ஸ் சோப்பு வெங்காயம் 4.99, 3 இளநீர் பச்சை இளநீர் வந்து $10 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 2 வகையான சுவை கொண்ட மாம்பழ பக்ஸை நீங்க விஷேட விலையில பெற்றுக்கொள்ளலாம். முருங்கை இலக்காட்டு 3.99, சிலோன் ராச வெள்ளிக்கிழங்கு விஷேட விலையில பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் ஆரியோடி கோகனட் மில்க் $4, டின் ஃபிஷ் $6, சமபோசா $5, பேர் மினி ஜெலி பேக்கெட் வந்து $3, மைலோ ட்ரிங் $5, விஐபி கேக்கல பேக்கெட் வந்து $2 வந்து $2.25 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை 400 கிராம் நெஸ்டமோட் 6.99, ஐங்கர் 400 கிராம் 7.99, சோப்பு பச்சரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, நல்லெண்ணெய் 750 மில்லி 7.99, சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் 400 கிராம் 2.99, முழு உளுந்து 8 பவுண்ட்ஸ் 12.99, இடியப்பம் மிஷின் 74.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 பவுண்ட்ஸ் 6.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் விசேடமாக இப்பொழுது ரால் பவுண்ட் 3.99 ஃப்ரெஷ் ராலை பெற்றுக்கொள்ளலாம். கொடுவா ஸ்லைஸ் 7.99, ஆட்ரிச் பவுண்ட் 10.99, கத்தரிக்காய் பவுண்ட் 1.99, தேசிக்காய் தேங்காய் 1.99, வெள்ளை வெங்காயம் 10 பவுண்ட்ஸ் 2.99, கரணைக்கிழங்கு பவுண்ட் 4.99, நெஸ்டமோட் 400 கிராம் 6.99, உளுந்து 8 பவுண்ட்ஸ் 12.99, டின் ஃபிஷ் 6 10 கிலோ நீங்க பெற்றுக்கலாம். 400 கிராம் ஐங்கர் 7.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். அனைத்து சமையலறை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சுவாய்ப்படங்களை பெற்றுக்கலாம். வீட்டு தோட்டத்துக்கான மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மரக்கறி விதைகளை கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 ஷான்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷான்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. 416-292-8585.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:48 இருக்கின்றது.
1: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காப்ரோ சிவிக்ஸ் என்ற மண்டபத்தில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின்பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14 ஆகும். போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் வேல் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 647-861-8240, முன்னாள் தலைவர் குமரகுரு 647-224-8871.
0: அத்தோடு நாங்களும் இன்றைய கோபி டபுள் டபுளை நிறைவு செய்து கொள்ள போகின்றோம்.
1: மீண்டும் நாள் திங்கட்கிழமை மாலை 5:00 to 7:00 வரை நீங்களும் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒரு விநீங்க தோத்து வழங்க அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய முகமது லெபி 437-477-7960. இரண்டு ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: 2025 Nissan Kicks Play S
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் ஃபைனான்ஸ் செய்ய முகமது லெபி 437-477-7960.
4: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3 for $11. ஆனிவர்சரியை முன்னிட்டு May 15 திகதி வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 திகதி முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
7: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
7: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 veggie samosa $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 fried rice வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்.

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
4: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க சஹானா?
4: நானும் நலமா இருக்கிறேன்.
3: சரி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஊரின் நிகழ்ச்சியினுடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி சஹானா.
4: எனக்கும் மிக்க மிக்க மகிழ்ச்சி.
3: சரி, என்னதுக்காக?
4: நீங்க மிக்க மிக்க சொன்னீங்க, நானும்
3: ஏற்ற மாதிரி அப்படி. சரி சரி சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இப்ப சஹானா வந்து சொல்ல போறோம்.
4: டக்கு டக்குன்னு சொல்ல போறோம். அதுவும் முதல் பாடலை எடுத்து தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 செய்திகளோடு நாங்களும் இணைந்திருக்க போகின்றோம். முக்கியமான 3 செய்திகள் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. அப்படியே 8 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
3: சரி, 8 மணிக்கு என்ன போட்டி நிகழ்ச்சி அப்படி என்றால், போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்களும் எங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். 8:30 செய்திகள் என்ன, பின்னர் கின்னஸ் சாதனையை கூட நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்து விடலாம்.
4: ஆமாம், தற்போதைய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாகவும் முன்னிலை 10 டிகிரி செல்சியஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே சூரியன் வெளியில் எட்டி பார்த்து சந்தோஷமா எங்களை பாதிச்சு கொண்டிருக்கிறார்.
3: ஆனா வெளியில குளிரா தான் இருக்கு.
4: குளிரா இருக்கு, ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து எங்களுக்கு அப்பப்ப காட்டி கொண்டு வந்துருக்கேன். அதனால பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்டம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்டம் வழியாக கேட்கலாம். அதே வழியில் உங்களுடைய போனில் கூட ஆப்பாக டவுன்லோட் செய்து இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க Facebook and Instagram ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
3: டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹாண்டா வைரஸ் குறித்து இப்ப எல்லாருமே காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த ஹாண்டா வைரஸை பார்த்தாலே இப்ப அந்த பேரை கேட்டாலே பயமா இருக்கு.
4: இருந்தது நேத்து இந்த நியூஸ் வெளியில வந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த போட்ல இருந்து வந்த இன்னும் 2 பேர் வந்து ஒன்டாரியோல இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளி வந்திருக்குது. ஆமா,
3: அப்ப இதை கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியார மாதிரியே.
4: அதனால எல்லாரும் பாதுகாப்பா இருந்தா ஒரு பிரச்சனை இல்ல.
3: இருக்க வேண்டும். அந்த நோய் வந்து எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு எங்களுக்கு வராம
4: இவரே எப்படி இருக்கிறாரு,
3: இவரே நாங்களையும் போய் இன்னும் தாக்கத்தை கொடுத்து அவரை நூடுல்ஸ் ஆக்குவான் அப்படின்னு யோசிச்சு அந்த நோயை எங்களை பார்த்து பரிதாபப்படுவோம். அப்படி ஒரு முகத்தை நாங்க வச்சுக்கோன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட நாங்களும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போன்றோம். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கொளிக்கின்றது 10 தல திரைப்பட பாடல்.

0: நேரம் 7 மணி 7 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் கொண்டு வந்திருக்கின்ற அந்த சொல் என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருகு. மருகு அப்படின்ற அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரு, வீதி, ஒழுங்கை, இந்த ஸ்ட்ரீட் அல்லது லேன், இதை வந்து மருகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எந்த மருகுல இருக்கிறீங்க சஹானா அப்படின்னு கேட்டா,
1: அந்த மருகுல இருந்து இந்த மருகுக்கு போறேன்னு சொல்லணும்.
0: அதே மாதிரி சரி, இப்ப இந்த மருகுல நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, இனிமேல் வந்து அப்படிதான் நாங்க இன்னைக்கு கதைச்சு பழக வேணும். ஏன்னாடா இந்த மாதிரியான தமிழ் சொற்கள் வந்து அப்படியே இந்த புழக்கத்தில் இல்லாத காரணத்துல வந்து தெரியாமலேயே போயிடுது. அப்படியே இனிமேல் வந்து இந்த மருகு, இந்த மாதிரி இது ஒரு மிகவும் அழகான ஒரு சொல், இந்த மருகு.
1: ஆமா, நிச்சயமாக. அதாவது நாங்க வந்து ரோடுன்னு சொல்றோம், தெருன்னு சொல்றோம், இல்லாட்டி ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். ஆனா அதுக்கு பதிலாக வந்து பழந்தமிழ்ல மருகுன்ற வார்த்தையை வச்சுதான் அந்த காலத்துல வந்து பயன்படுத்தி இருக்கணும். நாங்களுமே இனிமே வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறோம்னா இந்த மருகுல இருக்கிறீங்களான்னு கேட்கலாம்.
0: இந்த மருகுக்கு நீங்க இப்ப போய் கொண்டிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் நாங்க கேட்கலாம். மிகவும் அழகான ஒரு தமிழ் சொல். ஆகவே மருகைத்தான் இன்றைய நாள் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையில் உங்களோடு பயந்திருந்தோம். கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
0: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, Kaapukal, Todikal, Chains from $5. Innum Aangal Pengal Siruvar Sirumiyarukkana Eeralam Aadi Therivugal, Aabaranangal, Parasu Porutkal, Poojai Porutkal Anaithum Maaperum Malivu Vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum Closing Sale, 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 7:19 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்களும் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் செல்ல போன்றோம். அதற்கு முதல், செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் தங்க கிணவை நினைவாக்க சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களும் விஜயா ஜுவல்லரி தரும் மதர்ஸ் டே ஸ்பெஷல். உங்கள் அம்மாவுக்கு சிறப்பு விலையில் நகை வாங்கும் பொழுது கோல்ட் காயின் பரிசு. $5,000 மேல் வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும் பொழுது மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ வெல்ஜிங்கல், விஜயா ஜுவல்லரி. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கவிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகிறார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027. ஃப்ரீ அசைன்மெண்ட் லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்து பெறலாம். விவரங்களுக்கு அழைங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: இந்த நேரத்தில் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயத்தில் நாங்கள் என்ன விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம் அப்படி என்றால், உணவின் அளவை கட்டுப்படுத்த சிறிய தட்டுகளை பயன்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமாம், நாம் உண்ணும் உணவின் அளவை இயற்கையாகவே குறைப்பதற்கு சிறிய தட்டுகளை பயன்படுத்துவது ஒரு எளிமையான உளவியல் தந்திரமாக இருக்கிறது. ஒரு பெரிய தட்டில் குறைந்த அளவு உணவை வைக்கும் பொழுது அது நம் கண்ணிற்கு போதாதது போல தோன்றும். ஆனால் அதே அளவு உணவை வந்து நீங்க ஒரு சின்ன தட்டில் வச்சு பாத்தீங்கன்னா தட்டை எப்படி நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே எங்களை மைனையும் வந்து அதை ட்ரிக் பண்ணும். அடடா, நாங்க நிறைய சாப்பிடுறோம் அப்படின்ட்டு.
0: பெரிய தட்டுல சாப்பிட்டா அந்த யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி, என்ன அவ்வளவு பெரிய தட்டுல ஒரு கொஞ்சம் சாப்பாடு வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்க சொன்னது போட்டுதான், ஒரு சின்ன தட்டுல வந்து நாங்கள் எப்பொழுதும் சாப்பிடும் பொழுது அதை வந்து இயற்கையாகவே அந்த உணவின் அளவை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படி என்று உளவியல் நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமா, அதனால வந்து அதிகப்படியான தேவையில்லாத கலோரிகளை சேர்த்துக் கொள்வதற்கு வந்து இது வந்து அது மட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்கள் உடனே வந்து பராமரிக்கவும், மிதமான உணவை உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் இது வந்து நல்லா உதவி செய்யும்.
0: இந்த பழக்கத்தை நீங்களும் கடைபிடித்து பாருங்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற விடயங்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: ஸ்ரீரன் ஷான்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் இருக்கின்ற பொழுது கொடவா ஸ்லைஸ் பவுண்ட்ஸ் 7.99, அதிவிஷேடு விலையில் ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 3.99, ஒட்டி ஓரா சீம் பிரீம் பேபி கிங் ஃபிஷ் ஒவ்வொன்றும் பவுண்ட் 8.99, சிரோன் சீலா பவுண்ட் 9.99, நெத்தலி பவுண்ட் 7.99, சிரோன் ஃபிரெஷ் துள்ளு மண்டே 9.99, ஃப்ரோசன் கிங் ஃபிஷ் பவுண்ட் $3. அதுபோல இரண்டு வகையான மாம்பழ பாக்ஸ் இப்பொழுது விஷேட விலையை பெற்றுக் கொள்ளலாம். முருங்கை ரெக்காட்டு 3.99, சிலோன் ராச உள்ளிக்கிழங்கு விஷேடமாகவே இருக்கின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ஆழியடி கோகோனட் மில்க் வந்து $4.10, டின் பிஷ் $6.10, சமபோசா $5.6, அதுபோல பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் $3.5, மைலோ ட்ரிங் வந்து $4.5, விஎப்பி கேக்கலர் $2.25 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல குறிப்பாக நீங்கள் இப்பொழுது இங்கே வருகின்ற பொழுது நெஸ்ட் மோட் $400, ஐங்கர் $400, 7.99, சோப்பு பச்சரிசி 8 பவுன்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, நல்லெண்ணெய் 750 மில்லி 7.99, சாக்லேட் கிரீம் பிஸ்கட் 400 கிராம் 2.99, முழு உளுந்து 8 பவுன்ஸ் 12.99, இடியப்பம் மிஷின் 74.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 பவுன்ஸ் 6.99 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் அதிவிஷேட சிறப்பு மலிவுப்பினை இந்த வாரம் வருகின்ற பொழுது ரால் பவுன் 3.99, கொடவா ஸ்லைஸ் 7.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, கத்தரிக்காய் பவுன் 1.95, தேங்காய் 1.95, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 2.95, கருணைக்கிழங்கு பவுன் 4.95, நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.95, உளுந்து 8 பவுன்ஸ் 12.95, டென் ஃபிஷ் 6 $10, 400 கிராம் ஆங்கர் 7.95க்கு நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சுவாமி சுவாமி படங்கள், சுவாமி சுவாமி சிலைகளை பெற்றுக்கொள்ளலாம், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சமையலறை உபகரணங்கள் அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டு தோட்டத்துக்கான மரக்கறி கன்றுகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஏராளமான மரக்கறி விதைகளை கூட இப்பொழுது நீங்கள் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 Sherlock Street Unit 5, மாக்கன் ரோட்டுக்கும் மிடி ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் ரோட்டில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: கனடாவுக்கான ராணுவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதில் வழக்கமான நடைமுறைகளை கைவிடும் அதிகாரங்களை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முதலீட்டு நிறுவனத்துக்கு மத்திய லிபரல் அரசு வழங்கவுள்ளது. பொருளாதாரத்தின் ஏனைய பகுதிகளிலும் இவ்வதிகாரங்கள் விரிவுபடுத்தப்படும். ராணுவ உபகரண கொள்வனவின் வழக்கமான நடைமுறைகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளதென்று விமர்சிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்லும் இளைஞர்களின் பாதுகாப்பையாவது குறைந்தபட்சம் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வசதி படைத்தவர்களே செல்வதாக கூறியுள்ள அவர், வடகிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே வேலைவாய்ப்புகளுக்காக செல்வதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: தமிழ்நாட்டில் இடம்பெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2024 30% அதிகரித்துள்ளதாக இந்திய தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான 11,000 மேலான குற்றங்கள் தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் கடந்த திமுக அரசு மீதான எதிர்ப்புக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457 முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
3: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RSP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416

0: கிடைக்கவே இல்ல.
1: என்னத்தை தேடினீர், என்ன கிடைக்குது? இல்ல,
0: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
1: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேடுற எல்லாமே கிடைக்கும்.
0: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
2: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
3: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகோ அழகு. 6477873784.
4: காற்றில் பரவும் இசை போல. East FM.

0: நேரம் 7:44 இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் வந்திருக்கின்றோம். முக்கியமான மூன்று விடயங்களை நாங்கள் உங்களோடு பயந்துள்ள இருக்கின்றோம். அதற்கு முதல்,
1: இந்த அன்னியர் தினத்தை கொண்டாட தயாராக இருக்கிறீர்களா? ஜானகி வீவ்ஸ் வழங்கும் மதர்ஸ் டே எக்ஸ்பெஷல் எக்ஸ்போ, அம்மாவுக்கான அழகிய பரிசுகள், சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. May 8, 9, 10 காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை லாஃப்ட் 905-1755 பிளமர் ஸ்ட்ரீட், யூனிட் 16, பிக்கரிங்கில் இடம்பெறுகிறது. உங்கள் அன்பு அம்மாவுக்கு மனதை கவரும் பரிசை தேர்ந்தெடுக்க தவறாதீர்கள். ஜானகி எக்ஸ்போ உங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய அழகின் முகவரி.
0: சரி, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம். முக்கியமான இந்த ஹாண்டா வைரஸ் பற்றிய ஒரு செய்தி கூட எங்களிடம் இருக்கின்றது. உல்லாச கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட இந்த ஹாண்டா வைரஸ் நோய் தொற்று பரவலை தொடர்ந்து அதில் பயணித்த ஒன்டாரியோ திரும்பிய இரு குடியிருப்பாளர்கள் குறித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது மாகாண சுகாதார அதிகாரிகள் வந்து வெளியிட்டிருக்கின்றனர்.
1: ஆமாம், ஒன்டாரியோவின் கிரே ப்ரூஸ் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இந்த இரு நபர்களும் அர்ஜென்டினாவில் இருந்து புறப்பட்ட எம்வி ஹோண்டியஸ் என்ற கப்பலில் வந்து பயணம் செய்திருக்கின்றார்கள். அந்த பயணத்தின் பொழுது ஏற்பட்ட வைரஸ் பாதிப்பால் இதுவரை 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த April 25 அன்று ஒன்டாரியோ திரும்பிய இந்த இருவருக்கும் தற்போது வரை எந்தவித நோய் அறிகளுக்கும் வந்து தென்படவில்லை என்றாலும் இந்த வைரஸின் இன்குபேஷன் பீரியட் அதிகமாக இருப்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவர்கள் 45 நாட்களுக்கு தங்கள் இல்லங்களிலேயே வந்து தனிமைப்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து மாகாண தலைமை மருத்துவர் வந்து தெரிவித்திருக்கின்றார்.
0: பொதுவாக எலிகளின் கழிவுகள் மூலம் பெறக்கூடிய இந்த ஹாண்டா வைரஸ் மனிதர்களிடையே பரவுவது மிகவும் அபூர்வம் என்பதால் பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் ஆபத்து மிக குறைவு என்றும் ஆன்டாரியோவின் பொதுச் சுகாதார அமைப்பு இத்தகைய அரிய வகை தொற்றுச் சூழல்களை கையாள முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் வந்து இப்பொழுது பொதுமக்களுக்கு வந்து ஒரு உறுதியை வந்து வழங்கியிருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு செய்தியையும் நாங்கள் பார்த்துவிடலாம். ஹோர்முஸ் நீரிணை பற்றிய செய்தியாக தான் அது இருக்கின்றது.
1: ஆமாம், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் தொடரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் தொடர்பான மோதல் குறித்து முன்னாள் கூறப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பரபரப்பான தகவல்களை வந்து இது பத்தி வெளியிட்டிருக்கின்றாரா. ட்ரூத் சமூக வலைதளத்தில், அதாவது அவருடைய ட்ரூத் சோஷியல் அக்கவுண்ட்ல வந்து இந்த பதிவு வந்து வெளியிட்டிருக்கிறார். அதாவது 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் எந்த சேதமும் இன்றி ஹோர்முஸ் நீரிணை வழியாக வெற்றிகரமாக பயணித்ததாக அவர் வந்து தெரிவித்திருக்கிறாராம்.
0: இந்த பயணத்தின் பொழுது எதிரிகள் தாக்குதல் நடத்திய போதிலும் அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் கடற்படை நடவடிக்கைகள் முழுமையாக செயலிழந்த நிலையில் பயன்படுத்தப்பட்ட சிறிய படகுகள் அமெரிக்காவின் பதிலடி தாக்குதலில் அழிக்கப்பட்டதாகவும் அவை கடலில் மூழ்கியதாகவும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கின்றார்.
1: ஆமாம், மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் அனைத்தும் இடைமறித்து அழிக்கப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதேபோல் தாக்குதல்களுக்கு வந்த ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோன்கள் வானிலேயே தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் அவை கடலில் விழுந்த காட்சி கவர்ச்சிகரமாக இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார்.
0: வெற்றி வெற்றி எங்களுக்கு தான் வெற்றி, கப் எங்களிடமே இருக்கிறது பிகிலு அப்படின்ற மாதிரியே அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அவற்ற சோசியல் மீடியா பேஜ். ஈரான் ஒரு சாதாரண நாடாக இல்லை என்றும் அங்கு ஆபத்தான தலைமை இருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறாராம் ட்ரம்ப். அணு ஆயுதம் கிடைத்ததால் அந்த நாடு அதை பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரித்திருக்கிறார். இவரும் பயப்படுறார் போல இருக்கு,
1: அதனாலதான் இவ்வளவு
0: இவ்வளவு எச்சரிக்கையும் வருது. அதேவேளை அணு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஒப்பந்தத்தில் முடியாவிட்டால் எதிர்காலத்தில் மேலும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படி என்றும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார்.
1: ஆமாம், அதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளிவந்திருக்கிறது. பெய்ரூட் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள டயர் நகரத்திற்கு அருகே உள்ள தௌரா கிராமம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியதில் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் 8 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது.
0: இதுகுறித்து லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலில் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கஃபர் சௌபா கிராமம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: ஆமாம், அதேவேளையில் டயர் மாநிலத்தில் உள்ள 6 கிராம மக்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் முன்னதாகவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறதாம்.
0: இதற்கிடையில் பாத்தீங்கன்னா இஸ்ரேலின் வடக்கு பகுதியை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் ஒரு ராக்கெட்டை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாகவும் மற்ற ராக்கெட்டுகள் வெற்று நிலப்பரப்பில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவித்திருக்கிறது.
1: இரு தரப்பினருக்கும் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதுவரை நீங்கள் முதன்மை மூன்று கேட்டிருந்தீர்கள்.
0: இந்த நேரத்தில் நாங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: மக்களின் மனங்களையும் மனங்களையும் வசந்தமாக்கும் வசந்தம் சுபமாக்க இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதர்ஸ் டே முன்னெடுத்து தங்களோட விஷேட விற்பனையை வழங்குகிறார்கள். குறிப்பாக வசந்தம் சுபமாக்கட்டி மீன் சந்தையில் கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 7.99, அதிவிஷேட விலையில் ஃப்ரெஷ் ரால் பவுண்ட் 3.99, ஒட்டி ஓரா சீம்பிரீம் பேபி கிங்ஃபிஷ் ஒவ்வொன்றும் பவுண்ட் 8.99, சிரோன் சீரா 9.99, நெத்திலி 7.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். சிரோன் ஃப்ரெஷ் துணுமண்டை 9.99, ஃப்ரோசன் கிங்ஃபிஷ் ஸ்லைஸ் 6.99, யூ ஃபைன் அண்டு பட்டி 24.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சல்மன் சுவா பாறை வெள்ளை வாவல் துண்டு சுறா விளைமீன் கணவாய் பீஃப் சிக்கன் லேக்கன் சொல்லி அத்தனையுமே வருகின்ற பொழுது விஷேடமாக நீங்கள் மீன் சந்தையில பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வசந்த சூப்பர் மார்க்கெட்டில் கத்திரிக்காய் பவுண்ட் 1.99, தேங்காய் 1.99, கரணைக்கிழங்கு பவுண்ட் 4.99, வெண்டிக்காய் பவுண்ட் 4.99, பூசணிக்காய் பவுண்ட் 1.49, வெள்ளை வெங்காயம் 10 பவுண்ட்ஸ் 2.99, சோப்பு வெங்காயம் 10 பவுண்ட்ஸ் 4.99, ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் $3.10, அதேபோல இரண்டு சுவையான வகை கொண்ட மாம்பழ பாக்ஸ் மலிவிலையில பெற்றுக்கொள்ளலாம். முருங்கையில கட்டு 3.99, சிலோன் ராச உள்ளிக்கிழங்கை விஷேட விலையில் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல இப்பொழுது 6 அடி கோகனட் மில்க் 4 வந்து $10, டின்ஃபிஷ் 6 $10, சமபோசா 5 $6, பேர்ல் மினி ஜெலி பேக்கெட் வந்து $3 $5, மைலோ ட்ரிங்க் வந்து $4 $5, விஐபி கலகல விஐபி கேக்கல பொடல் வந்து $2 $25 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.99, ஐங்கர் 400 கிராம் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சோப்பு பச்சை அரிசி 8 பவுண்ட்ஸ் 9.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூர் 900 கிராம் 13.99, நல்லெண்ணெய் 750 மில்லி 7.99, சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் 400 கிராம் 2.99, முழு உளுந்து 8 பவுண்ட்ஸ் 12.99, இடியப்ப மிசின் 74.99, ஆர்கானிக் பிரவுன் சுகர் 8 பவுண்ட்ஸ் 6.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் விஷேடமாக ஃப்ரெஷ் ரால் பவுண்ட் 3.99 விஷேட விலையில பெற்றுக்கொள்ளலாம். கொடுவா சலைஸ் 7.99, ஆட்டிறைச்சி பவுண்ட் 10.99, கத்திரிக்காய் 1.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். தேங்காய் 1.99, 10 பவுண்ட்ஸ் வெள்ளை வெங்காயம் 2.99, கரணக்கிழங்கு பவுண்ட்ஸ் 4.99, நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 6.99, உளுந்து 8 பவுண்ட்ஸ் 12.99, டின்ஃபிஷ் 6 $10, 400 கிராம் ஐங்கர் 7.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சமையல் உபகரணங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வீட்டு தோட்டத்துக்கான மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையிலிருந்து நேரடியாக தெரிவிக்கப்பட்ட மரக்கறி விதைகளை கூட நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கான அத்தனை பொருட்களையுமே ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நேரடியாக வரலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 Sherlock Street Unit 5, மார்க்கன் ரோட்டுக்கு மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் ரோட்டில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002. 437-860-7002.
6: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
3: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad Credit, Consult Proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908.
2: 8-5-6-5-6-4-1-6-9-0-8-5-6-5-6. என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.